நேரம் அதிகாலை 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். வணக்கம் நேர்களே, திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாம சஷ்டி குறித்த விவரத்தோடு பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இசையமுதம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி.

இசையமுதம் கேட்டிருக்கோம். நேரம் 5:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர் பண்பலை 100.9. பொதுவாக சஷ்டி அப்படின்றத மாதத்திற்கு இருமுறை வரும். தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அக்டோபர் 2, 2026 இன்று காலை 10:15 வரைக்குமே தேய்பிறை, அதாவது கிருஷ்ண பட்ச சஷ்டி தேதி இருக்கு. இந்த சஷ்டி விரதம் இருப்பவங்க இப்ப ஆரம்பிச்சு கூட 10 மணி வரைக்கும் நீங்க அதிகாலையில எழுந்து குளித்து இறைவனை, அதாவது இந்த ஆறுமுகத்தானை வழிபாடு செய்யலாம். பொதுவாக ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள். அதுவும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில 10:15 வரைக்கும் சஷ்டி இருக்கு அப்படின்றதுனால ஆறுமுகனை வணங்குவோம்.

சிவபெருமானின் ஐந்து முகங்களோடு அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்களிலிருந்து, அதாவது நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு முகன், 12 கரங்களோடு தோன்றிய முருகனை ஒன்றாக இணைத்தாள் பார்வதி தேவி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு பல சிறப்பான நாட்கள் உண்டு. அதில் சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பு. அதுவும் மாத சஷ்டி, கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சஷ்டின்னு ரெண்டு சஷ்டி விரதங்கள் ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு மாதம் தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி நாட்கள் அப்படின்றது, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சஷ்டி மாத சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகா சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கந்த சஷ்டி. ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமையிலிருந்து சஷ்டி வரைக்கும் 6 நாட்கள் சிறப்பாக கடைபிடிக்கப்படும். இன்னும் தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம். நேரம் 5:42.

நேரம் 5:40. இசையமுதம் கேட்டு இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம் கேட்டு இருக்கோம். நேரம் 5:47. சஷ்டி விரதம் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பொதுவாக சஷ்டி விரதம் அப்படின்றது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக விரதம். இந்த விரதத்தில் நான் சொன்ன மாதிரி அதிகாலையிலே நீராடி குளித்து சுத்தமாக இறைவனை வேண்டி வழிபடலாம். தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இல்லை முக்கியமாக 6 படை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டிற்கு சென்று வழிபடுவது சிறப்பு. இல்லை போக நேரம் இல்லை, போக முடியலை அப்படின்னா வீட்டிலேயே பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு மலர்கள் சார்த்தி தீபம் ஏற்றி வழிபடலாம். முக்கியமாக மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்த சஷ்டி கவசம், முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி மன அமைதியோட ஆன்மீக வலிமையையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் சஷ்டி விரதம். இன்னும் தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதாம்.

0: நிலம் 5:51. இசையமுதம் கேட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சஷ்டி பத்தி கேட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில 10:30 வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு அப்படின்றதுனால பொதுவாக இந்த மாதம் இன்னைக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்க முடியலை அப்படின்றவங்க அடுத்த மாதம் வரக்கூடியது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சஷ்டி. ஐப்பசி மாதம் அப்படின்றது கந்த சஷ்டி மகா சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சஷ்டியில் இருந்தால், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அப்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் மகா சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டு பல சிறப்பான விஷயங்களை பெறலாம். தொடர்ந்து கேட்கலாம் இசை அமுதம்.
1: பழமுதிர்ந்த

கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கந்தபெருமானை நினைத்து வழிபட்டு வணங்குவோம். வாழ்வில் எல்லா நலன்களும் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலனை வணங்கி விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மக்களையும் அரசையும்

இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடுவதில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிஃப் குழு படகுப் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர் ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03. ஆகாஷ்வாணியும் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 10/10/2026 சனிக்கிழமையன்று காலை 9 முதல் மாலை 3 வரை மதுரா கல்லூரி மதுரையில் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் 200 மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலை பணியிடங்களுக்கான வேலை நாடுநூல்களை தேர்வு செய்ய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் 12 ஐடிஐ, டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கல்வி தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பினை பெறலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநூல்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்கள் விவரங்களை www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். புதிய கால நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் கேட்டோ. நேரம் 6:05.

0: நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும். மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்தோடு இருப்பதே மனிதம் என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சந்திரோதயம் படத்திற்காக பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பொன்பொழி 100.9 புதிய காலை கேட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள்.
2: இன்று அக்டோபர் 2 காலண்டரின் தாள்களில் இது வெறும் சாதாரண நாள் அல்ல, மனித வரலாற்றின் திசையையே மாற்றிய ஒரு உன்னத நாள். உலக வரலாற்றில் எத்தனையோ போர்களும் ஆயுதங்களும் வெல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆயுதம் இல்லாமல் அகிம்சை என்ற ஒற்றை ஆயுதத்தை ஏந்தி உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமனிதர் பிறந்த தினம் இன்று. நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான காந்தி ஜெயந்தி திருநாள் இன்று. அதே வேளையில் உலக நாடுகள் அனைத்தும் போற்றி பாராட்டும் சர்வதேச அகிம்சை தினமும் இன்றுதான். இந்த தகைசால் நாளில் அந்த புன்னகை மன்னனின் வாழ்வையும் அவர் உலகிற்கு தந்த உன்னத கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். 1869 அக்டோபர் 2 இதே 2 குஜராத் மாநிலத்தின் போர்பந்தர் என்னும் கடலோர நகரில் உதித்தவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. சாதாரண குடும்பத்தில் பிறந்து லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞராக தன் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு சாதாரண மனிதர் எப்படி உலகமே போற்றும் மகாத்மாவாக மாறினார், அதுதான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டிய வரலாறு. தென்னாப்பிரிக்காவில் அவர் சந்தித்த நிறவெறி தாக்குதல்கள் அவரை ஒரு சாதாரண வழக்கறிஞராக வாழ விடவில்லை. அநீதியை சகித்துக் கொள்வதும் பாவம் என்பது உணர்ந்தார்.

0: அங்குதான் அவர் தனது முதல் போராட்ட வடிவமான சத்தியாகிரகம் என்பதை பரிசோதித்து பார்த்தார். அதன் பின்பு தாயகம் திரும்பிய காந்தியடிகள் பாரத நாட்டின் விடுதலை போரை கையில் எடுத்தார். அதுவரை விடுதலை போராட்டம் என்பது ஆயுதம் ஏந்தியவர்களின் கையில் மட்டுமே இருந்தது. ஆனால் காந்தி என்ற ஒற்றை மனிதர் களம் இறங்கிய பிறகு அது கோடிக்கணக்கான பாமர மக்களின் மக்கள் இயக்கமாக மாறியது. காந்தியடிகள் நமக்கு கற்றுத்தந்த ஆக சிறந்த பாடம் அகிம்சை. அகிம்சை என்றால் ஏதோ கோழைத்தனம் என்று பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காந்தி சொன்னார், அகிம்சை என்பது பலவீனமானவர்களின் ஆயுதம் அல்ல, அது உலகிலேயே மிக வலிமையான மனிதர்களின் ஆயுதம் என்று. அடிக்கு அடி, இரத்தத்திற்கு இரத்தம் என்றிருந்த உலகிற்கு ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று அன்பின் வழியை காட்டினார். ஆங்கிலேயர்களின் பீரங்கி குண்டுகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் முன்னால் கோடிக்கணக்கான மக்களை வெறும் கதர் ஆடையோடு நெஞ்சில் துணிவோடும் நிற்க வைத்தார். அவர் நடத்திய சௌரி சௌரா சம்பவத்தின் போது மக்கள் வன்முறையில் ஈடுபட்ட போதும் தன் போராட்டத்தை திரும்பி பெற்றார். வன்முறை வழியில் கிடைக்கும் விடுதலை எனக்கு வேண்டாம் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். உண்மைக்காக போராடுவதே சத்தியாகிரகம். அந்த சத்தியத்தின் வழியே தான் இந்தியாவின் சுதந்திர விடியல் பிறந்தது. காந்தியடிகள் வெறும் அரசியல் விடுதலைக்காக மட்டும் போராடவில்லை, சமூக விடுதலைக்காகவும் பாடுபட்டார். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று போராடினார். கிராமங்களின் முன்னேற்றமே இந்தியாவின் முன்னேற்றம் என்றார். அந்நிய நாட்டு பொருட்களை புறக்கணித்து நம் நாட்டு கதர் ஆடைகளை அணியச் சொன்னார். தானே ராட்டினத்தில் நூலும் நூற்றார், தூய்மை என்பது சுதந்திரத்தை விட முக்கியமானது என்றார் காந்தி. இன்று நம் அரசு கொண்டாடும் தூய்மை இந்தியா இயக்கம் காந்தியின் கனவுதான். மது ஒரு மனிதனின் அறிவையும் குடும்பத்தையும் அளிக்கும். சாத்தான் என்று நமது ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் தந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு செய்திதான். அதனால்தான் அவர் தைரியமாக சொன்னார், என் வாழ்வே என் செய்தி என்று. இன்றைய நாளில் நாம் வெறும் வாழ்த்துக்களை பகிர்வதோடு நின்றுவிடக்கூடாது. நம் அன்றாட வாழ்க்கையில் உண்மையை பேசுதல், பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல், தூய்மையை பேணுதல், கோபத்தை தவிர்த்தல் ஆகிய காந்திய கொள்கைகளை நம்மால் இயன்ற அளவுக்கு கடைபிடிப்போம். அதுவே அந்த மகாத்மாவிற்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. மகாத்மா காந்தியின் புகழை போற்றுவோம். அகிம்சை வழியில் உலகை வெல்லுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காந்தி ஜெயந்தி மற்றும் சர்வதேச அகிம்சை தின நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8-300-37-57
4: 2 இந்நாளின் சிறப்பு. தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினம் 1869 அக்டோபர் 2 இன்றைய தினம் அனைத்துலக வன்முறையற்ற தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
5: 1904 அக்டோபர் 2 இந்திய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த தினம்.
4: கல்வி கண் திறந்த தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் நினைவு தினம் 1975 அக்டோபர் 2
5: 1608 டச்சு வில்லை தயாரிப்பாளர் ஆன்ஸ் லிபர்சி என்பவர் முதலாவது தொலைநோக்கியை 1608 டச்சு நாடாளுமன்றத்தில் காட்சிப்படுத்திய தினம் அக்டோபர் 2.
4: ஆரம்பகால கணினிகளில் ஒன்றான எனியாக் 1955 மூடப்பட்ட தினம் அக்டோபர் 2.
5: 1930 அக்டோபர் 2 இன்றைய தினம் தமிழக கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்களின் பிறந்த தினம்.
4: இந்திய ஓவியர்

ராஜா ரவிவர்மா அவர்களின் நினைவு தினம் 1906 அக்டோபர் 2 ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

வலிமை என்பது உடல் திறனால் வருவதல்ல, இது ஒரு அசைக்க முடியாத விருப்பத்திலிருந்து வருகிறது என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள்.

நிறமாறு 6:22 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியில் இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொற்கேளில் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்றி சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தொழில் காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 66. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் வளரி மாட்டு வழங்கும் ஆலய அற்புதங்கள். மதுரை ஸ்ரீ தசகாளியம்மன் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னையில் 8:20 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பகல் 1:30, 3:30, 4:30, 5:30, 6:30, இரவு 7:30 இந்த நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:35 காலை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி வழங்கும் கரும வீரர் காமராஜர் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி கருப்பு காந்தி காமராஜர் சிறப்புரை எழுதி ஏ சரோஜா தேவி அவர்கள், குரல் வண்ணம் ஜி கீதா, ஏ விக்னேஷ். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை என்றால் 10:20 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:35 இருபட பாடல்கள் பட்டத்து அரசன் கட்டா குஸ்தி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை என்றால் 11:20 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு அமைதி. பிற்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை என்றால் 12:20 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 தெம்மாங்க பாடல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையில். மதியம் 3:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 3:20 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 4:20 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:35 பண்பலையின் ஆட்டக்கலம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 5:20 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 6:20 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:35 அந்தி பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை சென்னையில். 8:50 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. ஆற்றுப்படை நூல்களில் விருந்தோம்பல் பேருரை வழங்குபவர் ஏ சிந்தியா தேவி அவர்கள். அதைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு வழங்குபவர் செண்பகவள்ளி. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பார்.

தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சென்னையஞ்சலாக கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை நேரம் 6:26.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:30, புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
5: உலகத்துல தாவரங்களே இல்லாம போனா என்ன ஆகும்? இந்த கேள்வியை நாம எப்பவாவது கேட்டிருக்கோமா? நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, மண், சாப்பாடு எல்லாம்

0: எல்லாமே இதனால் பாதிக்கப்படும். தாவரங்கள் இயற்கையின் ஒரு பகுதி இல்லை, அதோட அடித்தளமே தாவரங்கள் தான். ஒளி சேர்க்கை மூலமாக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுற வேலையை மட்டும் செய்யுதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஒரு பகுதியை தாவர உடல்லேயும் மண்ணிலேயும் சேமிக்குது. இதைத்தான் நாம் கார்பன் சேமிப்புன்னு சொல்கிறோம். காடுகள், சதுப்பு நிலங்கள், கடற்பாசி பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய கார்பன் சேமிப்பகலாங்களைத்தான் செயல்படுது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய கருவிகளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேகமாக ஓடுற மழைத்துளியினுடைய வேகத்தை குறைச்சி மண்ணை இறுக்கமாக பிடிச்சி மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்குது. காஞ்சு உதிர்ற இலைகளும் கூட மண்ணுக்கு மேலே ஒரு போர்வ மாதிரி செயல்பட்டு மண்ணுக்குள்ளே மழை நீர் மெதுவாக போக உதவுது. இப்படி ஒரு வலைப்பின்னல் மாதிரி செயல்பட்டு இயற்கையை பாதுகாக்குது. அதோட இலை வழியாக நீராவியை வெளியிடுது. இதைத்தான் நாம் நீராவி போக்குன்னு சொல்கிறோம். இந்த நீராவி வளிமண்டலத்தில் கலந்து மேக உருவாக்கத்துக்கும் மழை சுழற்சிக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. இப்பேற்பட்ட மரங்களை அழிக்கிறது வெறும் மரங்களை அழிக்கிறது கிடையாதுங்க, ஒட்டுமொத்த நீர் சுழற்சியையே மாற்றக்கூடியதாக இருக்கும். தாவரங்கள்னா நிலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, கடலில் இருக்கிற தாவரங்களோட பங்களிப்பும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது. கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு புகலிடமாகவும் கடற்கரையை அலைகளோட தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் இது உதவுது. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற பல மருந்துகளோட மூலப்பொருட்கள் எல்லாமே இந்த தாவரங்களில் இருந்து தான் கிடைக்கிது. இப்பேற்பட்ட மகத்துவங்கள் நிறைஞ்ச தாவரங்கள் அழியும் போது எதிர்கால மருத்துவத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் வாய்ப்பு இல்லாமையே போயிடுது. சென் ஹெலினா ஆலிவுங்கிற மரமெல்லாம் முற்றிலுமாக அழிஞ்சே போயிடுச்சு. இதுதான் கடைசி காட்டு தாவரம். செயற்கை வளர்ப்பு மூலமாக இதை காப்பாற்ற முயற்சி செஞ்சும் இதோட வளர்ப்பு தாவரமும் 2002 இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. ஒரு தாவரம் அழிஞ்சால் அதன் மரபணுவை வச்சு மீண்டும் உருவாக்கலான்னு நினைக்கிறது இப்போ முடியவே முடியாத விஷயமாயிடுச்சு. ஆக சின்ன செடிதானேன்னு நினைக்காம பாரம்பரிய விதைகளை நாம் சேமிக்க பழகணும். மரத்தை நடுறதை விட வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மரங்களை வளர்க்குறது மூலமாக நம்மோட எதிர்காலமும் சேர்ந்தே பாதுகாக்கப்படுதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி பாருங்களேன், ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் ஆக்சிஜன் சிலிண்டர் பயன்படுத்துறதுக்கு எத்தனையோ 1000 நாம் செலவு பண்ணுறோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 30-40 வருஷம் உயிர் காற்றை நமக்கு வாரி வழங்கிட்டுருக்கிற இந்த மரத்தோட அருமையை நாம் இன்னும் உணராமையே இருக்கோமே. ஒரு மரம் 10 AC தொடர்ந்து 20 மணி நேரம் ஓடுனா எப்படி இயங்குமோ அந்த இயக்கத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகளும் தர மரத்தோட காஞ்ச இலை பக்கத்து வீட்டில் விழுந்துருச்சுன்னு 2 பெண்கள் குடிமிப்பிடி சண்டை போடுறாங்க. இவ்வளவு பலனையும் அனுபவித்த நமக்கு அந்த காஞ்ச இலை கூட்டித்தள்ளவும் கூடவா முடியலைங்க. இதுக்கெல்லாம் ஒரு சண்டைனா எங்கே போயிங்க நியாயம் கேட்குறது? இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. உலகத்தை நிதானமாக கவனித்தோம்னா நம்ம வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு இனிப்பாக இருக்குங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: இன்று பராமம் வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு, பருத்தி உற்பத்தி திறன் இயக்க திட்டமானது பருத்தியின் விளைச்சலை

அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் மற்றும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக பருத்தி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, உயர் அடவு நடவு முறை, நெருக்கமான இடைவெளி சாகுபடி, போதுமான நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துதல், பருத்தி விவசாயத்தில் வருமானத்தை அதிகப்படுத்துதல் போன்றவற்றிற்காக இத்திட்டம் 2026-2027 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் குறைந்த பரப்பளவில் அதிக செடிகளை பயிரிடும் முறைகளான உயர் அடர்த்தி நடவு முறை செயல்விளக்க திடலுக்கு ₹14,000, நெருக்கமான இடைவெளி சாகுபடி செயல்விளக்க திடலுக்கு ₹18,500, மிக நீண்ட இழையுடைய பருத்தி சாகுபடி செயல்விளக்க திடலுக்கு ₹9,500, பருத்தியின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக மகசூல் பெறவும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சாகுபடி செயல்விளக்க திடலுக்கு ₹7,500, ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்பானுக்கான

0: சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு ரூபாய் 9,500 பருத்தியின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக மகசூல் பெறவும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு ரூபாய் 7,500 ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்பானுக்கான செலவில் 50% மானியமும் மற்றும் மேலே சொல்லப்பட்ட சாகுபடி தொடர்பான பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. விருதுநகர் மாவட்டத்திற்கு மேலே சொல்லப்பட்ட சாகுபடி செயல் விளக்க திடல்கள் 1,660 ஹெக்டேரும் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு மானியம் 800 ஹெக்டேருக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய திட்டத்தில் விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்தும் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு. விருதுநகர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மக்காச்சோளம் வானாவாரியாக பயிரிடப்படுகிறது. மக்காச்சோளம் பயிரிடும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் ஆகிய திட்டங்கள் மூலம் செயல் விளக்க திடல்கள் 1,740 ஹெக்டேர் அமைப்பதற்கு ரூபாய் 197.7 லட்சம் மற்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இடுபொருட்களை விநியோகம் செய்ய ரூபாய் 124.282 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. மக்காச்சோள செயல் விளக்க திடல் அமைத்திட 1 ஹெக்டேருக்கு மக்காச்சோள விதை 15 கிலோ, நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோ, திரவ உயிர் உரம் 1 லிட்டர், பயிர் வளர்ச்சி ஊக்கி 15 கிலோ மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லி 4 கிலோ உள்ளடக்கிய இடுபொருட்கள் அதிகபட்சம் ஹெக்டேருக்கு ரூபாய் 11,500 மானியத்தில் வழங்கப்படும். ஒரு நபர் அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை செயல் விளக்க திடல் அமைக்கலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்காச்சோள விதைகள் 1 ஹெக்டேருக்கு 15 கிலோ வீதம், 1 கிலோவிற்கு 100 ரூபாய் மானியத்தில் 15 கிலோவிற்கு ரூபாய் 1,500 மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் 50% மானியத்தில் 1 ஹெக்டேருக்கு நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோ, திரவ உயிர் உரம் 1 லிட்டர் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லி 4 கிலோ இடுபொருட்களும் வழங்கப்படும். மேலே கூறப்பட்ட திட்டங்களுக்கான மக்காச்சோள விதைகள் மற்றும் இடுபொருட்கள் வட்டார வேளாண் விரிவாக்க மையம் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் தங்களது ஆதார் நகல், சிட்டா நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தை அணுகி திட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் மக்காச்சோள சாகுபடியில் அதிக மகசூல் பெற பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்றுமாறும், இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான மக்காச்சோள விதைகள் மற்றும் இடுபொருட்களை பெற்று அனைத்து வட்டார வேளாண் விவசாயிகளும் பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இப்போ அந்த நேரடி நெல் விதைப்பில் விதைப்பு போடும்போது விதையை ஊற வச்சு, இல்லை அதுக்கப்புறமா வந்து இத்தனை நாளுக்குள்ளே நம்ம எடுத்து போடணும் அப்படின்றது இருக்கா, இல்லை காஞ்ச விதைகளையே நம்ம வந்து அப்படியே வந்து தூவிக்கிட்டே போகணுமா?
1: இப்போ நம்ம நேரடி நெல் விதைப்பில் முக்கியமான ஒரு காரணி வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கணும். நம்ம வந்து விதைகளை ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணும். இப்போ நெல் விதைகளை தேர்வு செய்வது எப்படின்னா ஒரு நல்ல இடத்துல வந்து விதைகளை வாங்கணும். ஸோ அப்படி வாங்கினாலும் நம்ம தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து அரிசி இல்லாதது பொக்கு உள்ள விதைகள் வந்து மிதக்கும். அதை வந்து எடுத்து நம்ம ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 16 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நம்ம விதை தேர்வு வந்து பண்ணணும். ஸோ அந்த விதை தேர்வு முதல்ல வந்து நல்ல விதைகளை நம்ம வாங்கணும். அதாவது நம்ம வாங்கும்போது வேளாண்மை துறையில் வந்து சான்றளிக்கப்பட்ட விதைகளை வந்து வாங்கணும். இல்லை நீங்கள் தனியார்களில் வாங்குறீங்கன்னா நல்ல தரமான ஒரு விதைகளாக அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும், கேட்டு வாங்கக்கூடாது. அந்த விதை பைகளில் வந்து சான்றிதழ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து விதைகள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கிட்டு வந்த விதைகளை வந்து எப்படியும் 1%, 2% வந்து கழிவுகள் இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு ஃபஸ்ட்டு நீக்கிடணும். நீக்கினதுக்கப்புறம் உள்ள விதைகளை 16 மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த நேரடி நெல் விதைப்பு வந்து நம்ம கையில் பண்ணுறோம் அப்படின்னா நாம் கூடுதலாக ஒரு 16 மணி நேரம் வந்து அந்த கோணிப்பைகளில் கட்டி இருட்டறைகளில் வந்து வைக்கலாம். இல்லை நாம் வந்து நேரடி நெல் விதைக்கும் கருவி மூலமாக இப்போ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஸோ அந்த

0: இந்த மாதிரி கருவியில் பண்ணோம் அப்படின்னா 16 மணி நேரமே போதுமானது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு 32 மணி நேரத்துக்கான கொஞ்சம் முளைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். அதை நம்ம அந்த ட்ரம்மில் போட்டு உருட்டும் போது இதை சேதாரமாயிரும், முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ நீங்கள் சேற்று வயலில் விதைக்க தான் போகிறீங்க அப்புடின்னா 32 மணி நேரம் தாராளமாக, 16 மணி நேரம் தண்ணியில், 16 மணி நேரம் அந்த கோணி பையில் போட்டு இருட்டு பையில் வைக்கலாம். இல்லை, நம்ம வந்து அந்த சீடர் மூலமாக அந்த மிஷின் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் வந்து இருக்கும். வரிசைக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும், 25 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும். இப்போ நம்ம கலை மேலாண்மை வந்து இயந்திரம் கோண வீடு பயன்படுத்த போகிறோம்னா 25 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து கலைக்கொல்லியும் கை கலையும் தான் பண்ண போகிறோம்னா 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும், 20 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நாம் 16 மணி நேரம் ஊற வச்ச விதைகளே வந்து போதுமானது. நம்ம விதைகளை ஊற வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பூஞ்சான கொல்லிகள், ட்ரைகோடெர்மா விரிடி அப்படி இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ், 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அந்த அளவில் வந்து கலந்து, ஸோ நம்ம அதுக்கப்புறம் விதைச்சோம்.
1: இப்போ நம்ம வந்து கோணி பையில் கட்டி ஒரு இருட்டறையில் வைக்கணும்னு சொன்னீங்க சார், அது ஏன் இருட்டறையில் வைக்கணும்?
0: ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு உள்ள சத்துக்கள், அதாவது நம்ம விதை முளைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மற்ற இதுகள் மட்டும் போதாது, உள்ள அந்த ஹார்மோன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வாசலில் வந்து தண்ணி தொளிச்சிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செடி முளைக்குமா அப்படின்னா முளைக்காது. ஆனால் இதே இது ஒரு சின்ன மலை, 2 மலை பேஞ்சோன்னா எல்லா பகுதிகளையும் பார்த்திங்கன்னா கலைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ விதை வந்து முளைப்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சரு, குறிப்பிட்ட அளவு வந்து லைட் வந்து தேவைப்படும். லைட்னா ரொம்ப லைட் இல்லை, அந்த வெளிச்சத்தோட அளவு. ஸோ இப்போ நம்ம இருட்டறையில் வைக்கும்போது அந்த முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தியாகி அதிகமாக இருக்காக தான் நம்ம இருட்டறையில் வந்து வைக்க சொல்கிறோம்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காரி வணக்கம். நண்பர்களே, உங்கள் வேலையில் சலிப்பூட்டும் தன்மையை போக்கி விடுங்கள், அப்போதான் வெற்றி கிடைக்கும். உங்கள் வேலையை மதியுங்கள், அதில் இன்பம் காணுங்கள், நீங்கள் அதைவிட உயர்ந்தவர் என்று ஒருபோதும் உணராதீர்கள். உங்கள் வேலையில் உங்கள் இதயத்தில் ஈடுபடுத்துங்கள், இதயத்தோடு ஒன்று விடுங்கள், இதயத்தோடு உங்கள் வேலையை ஒன்று இணையுங்கள், அப்போதுதான் ஆத்மார்த்தமான பணியாக அவற்றை செய்ய முடியும். அது அப்படி ஆத்மார்த்தமான பணிகளை நீங்கள் செய்கிற போதுதான் அப்போது உங்கள் வேலை எல்லோராலும் மதிக்கப்படும். அதில் உள்ள கவித்துவத்தை பாருங்கள். அந்த வேலையில் உள்ள நோக்கத்துடன் ஒரே சிந்தனையுடன் வேலை செய்யுங்கள். உங்கள் சக்தியெல்லாம் பயன்படுத்தி அந்த வேலையை அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யுங்கள். அதன் அடியாளத்திற்கு செல்லுங்கள், மிகுந்த விருப்பத்தோடு அதன் அடியாளத்திற்கு செல்லுங்கள். ஒரு சமயத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்யுங்கள். ஒரே நேரத்தில் பல நேர வேலைகளை செய்தால் பலனற்று போய்விடும். ஒரு வேலையை சரியாக செய்தால் இன்னொரு வேலை தானாக வரும் என்பதுதான் நம்முடைய ஆன்றோர் வாக்கு. நண்பர்களே, உங்கள் பணியை விட பெரியவராக இருங்கள், அதற்கு முற்றிலும் தயாராகவும் இருங்கள். ஒன்று தெரியுமா, பண்புடனை வளர்த்து கொள்ளும் ஒரு வழியாக உங்கள் வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது இனிமையானதாக இல்லாவிட்டாலும் அதை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். ஒரு கலைஞரின் கண்ணோட்டத்துடன் அதை செய்ய வேண்டும். எப்படி? வெறும் கைவினைஞனின் கண்ணோட்டத்தில் அல்ல, ஒரு கலைஞன்

0: கனவோடு செய்கிறார். அந்த கனவின் யதார்த்தத்தோடு செய்கிறார். யதார்த்தம் உண்மையோடு பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த உண்மை சத்தியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையும் சத்தியமும் வென்றுதானே தீரும் என்கிற உணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதைவிட பெரிய ஒன்றுக்கான படிக்கல்லாக அதை ஆக்குங்கள், நிச்சயமாக ஆவீர்கள். இதற்கு முன்னர் எப்போதுமே செய்யப்பட்டாத அளவில் அதை சிறப்பாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஒன்றை செய்துவிட்டதற்கு பிறகு அதுபோல் இது அல்ல, அதைவிட இது மேலானது, அதைவிட இது மேலானது, அதைவிட இது மேலானது என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருங்கள். மிகவும் சரியானதும் சிறப்பானதுமான தன்மையை உங்கள் இலக்காக வைத்துக் கொண்டு அதற்கு குறைவான எதனுடனும் திருப்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். நண்பர்களே, அது எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த வேலையை அவ்வளவு சிறப்பாக செய்ய தகுந்த நிலையில் உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். அது எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் அதன் மதிப்பு மற்றும் கௌரவத்தில் நம்பிக்கையை வைக்க வேண்டும். பிரபஞ்சத்தை படைத்தவருடன் நீங்கள் ஒரு சக பணியாளர் என்று உங்களையே கருதி கொள்ள வேண்டும். வேலை என்பது வாழ்வினுடைய மதிப்பும் மேன்மையும் கொண்டதாக ஆக்குகிறது என்பதை உணர வேண்டும். அதன் விரும்பத்தகாத பகுதியையும் கூட விரும்பத்தகுந்த பகுதியைப் போலவே உற்சாக கழிப்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை உங்களை எந்த பணிக்காக உருவாக்கியுள்ளதோ அந்த பணியை முடிந்தால் தேர்ந்தெடுங்கள். அதிலிருந்து எவ்வளவு எடுக்கலாம் என்று பார்ப்பதற்கு பதிலாக எவ்வளவு அதற்குள் போடலாம், எவ்வளவு அதற்குள் தரலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். உங்களது பண்பின் மூலமாக மட்டுமே உங்களால் உங்களது முழு உயர்வுக்கு வளர முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக பண்பு நலன் என்பது மிகவும் அவசியம். நன்றாக செய்யப்பட்ட பணி என்பது உங்களது பண்பு நலனுக்கென நீங்கள் பெறக்கூடிய மிக உயர்வான நிருபம், உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குணாதிசயங்களில் வலிமையான அம்சங்களை வளர்த்தெடுக்கவும் பலவீனமான அம்சங்களை களையவும் ஒரு கருவியாக அதை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு பணியிலும் வேறு எந்த பணியிலும் காணப்படாத சில சாதகமான விஷயங்களும் சில பாதகமான விஷயங்களும் உண்டு என்பதை மறவாதேன். இவற்றை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் வெற்றி என்பது சாத்தியம்தான். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலையை கேட்டுட்டு இருக்கோம். நல்ல எண்ணங்கள் நம் வாழ்வின் திசையை மாற்றும், நல்ல செயல்கள் நம் எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து கேட்கலாம் பாடல் சிம்மராசி படத்திற்காக.

0: அப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய காலையை கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல் இனி கேட்கலாம் பூந்தளிர். நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் ஒரு குட்டி குழந்தை வந்து பேசுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த குழந்தை பேச போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பெயர் எஸ் கிருஷாத்.
5: சரி, இன்னைக்கு நீங்க வந்து நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? அடடா, கதை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
6: எறும்பும் வெட்டுக்கிளியும் ஒரு காலத்தில் எறும்பும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்து இருந்தனர். எறும்பு பனிக்காலத்துக்கு சேமித்து வந்தனர். ஆனால் அந்த வெட்டுக்கிளி சேமிக்காமல் பாட்டு பாடி விளையாடி இருந்தனர். ஒரு நாள் சேமிக்கும் போது ஒரு எறும்பு கீழே விழுந்தது. அந்த எறும்பு சொன்னுச்சு, வெட்டுக்கிளியை கூப்பிட்டு உதவி பண்றியா? வெட்டுக்கிளி சொன்னது, உதவி பண்ண மாட்டேன், நீ என் கூட வந்து விளையாடு, அந்த மாதிரி சொன்னுச்சு. அந்த எறும்பு வலியோட நேர்ந்துச்சு, சொன்னுச்சு, சேமிக்கவில்லைனா உனக்கு பனிக்காலத்துக்கு உணவு கிடைக்காது. அந்த வெட்டுக்கிளி கேட்காமல் அந்த எறும்பு அதோட வீட்டிற்கு போனது. பனிக்காலம் வந்து விட்டது. அந்த வெட்டுக்கிளிக்கு உணவு கிடைக்காமல் வேகமாக நடந்து எறும்பு வீட்டிற்கு போனது. அந்த வெட்டுக்கிளி கதவை தட்டினது, எறும்பு திறந்தது. அந்த வெட்டுக்கிளி சொன்னுச்சு, நான் உன் பேச்ச கேட்கல, என்னைய மன்னித்து விடு, இப்போது எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தருகிறியா? எறும்பு சாப்பாடு தந்தது. நீதி நேரத்தை வீணாக்காதே.
5: ரொம்பவே அழகா கதை சொன்னீங்க.

0: நிகழ்ச்சியில பங்கு பெற்று எல்லாருக்கும் கதை சொன்னதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது பூந்தளிர்.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
2: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நிறைவு பெறுகிறது புதிய காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6-2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிற எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுபோல முதலில் நீ மாறு என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். நேரம் காலை 7 மணி. எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் காந்தி அஞ்சலி சத்திய சோதனை சுயசரிதை தொடர் பகுதி 66 குரல் வண்ணம் நெல்லையில் அழகிய நம்பி அவர்கள்.

இனி தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் மூன்றாம் பாகம் புயலின் குமுறல்கள் எனும் அத்தியாயம். நான் மனைவியுடனும் குழந்தைகளோடும் கப்பல் பிரயாணம் செய்வது இதுதான் முதல் தடவை. ஹிந்துக்களில் மத்திய தர வகுப்பினரிடையே பாலிய விவாகம் செய்துவிடும் வழக்கம் இருப்பதால் கணவன் படித்திருப்பான், மனைவி கொஞ்சம் கூட எழுத்து வாசனையே இல்லாதிருப்பாள் என்பதை இச்சரித்திரத்தில் அடிக்கடி கூறி வந்திருக்கிறேன். இவ்விதம் அவர்கள் இருவர் வாழ்க்கைக்கும் இடையே பெரும் அகல் ஏற்பட்டு அவர்கள் வாழ்வை பிரித்து நின்றது. கணவன் மனைவிக்கு ஆசானாகவும் இருக்க வேண்டியிருந்தது. ஆகையால் என் மனைவியும் குழந்தைகளும் அணிய வேண்டிய உடைகள் யாவை, அவர்கள் சாப்பிட வேண்டியது என்ன, புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பனவற்றையெல்லாம் நானே சிந்தித்து முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அந்நாட்களை பற்றிய சில நினைவுகள் இப்பொழுது நகைப்பை ஊட்டுபவைகளாக இருக்கின்றன. கணவன் சொல் தவறாமல் பணிந்து நடந்து வருவதே தனக்கு உயர்ந்த தர்மம் என்று ஒரு ஹிந்து மனைவி கருதுகிறாள். ஒரு ஹிந்து கணவனோ மனைவிக்கு எஜமானனும் எல்லாமும் தானே என்று எண்ணுகிறான். தன் மனைவி தான் காலால் இட்ட வேலையை தலையால் செய்ய வேண்டியது கடமை என்றும் கருதுகிறார். நாம் நாகரீகம் உள்ளவர்களாக தோன்ற வேண்டுமாயின் நடைமுறை பாவனைகள் எல்லாம் சாத்தியமானவரை ஐரோப்பிய தரத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று எந்த சமயத்தை பற்றி எழுதுகிறேனோ அந்த சமயத்தில் நான் நம்பி வந்தேன். ஏனெனில் அப்படி செய்தால் நமக்கு கொஞ்சம் செல்வாக்காவது இருக்கும். அந்த செல்வாக்கு இல்லாது போனால் சமூகத்திற்கு சேவை செய்வது சாத்தியமாகாது என்றும் நான் அப்போது எண்ணினேன். ஆகையால் என் மனைவியும் குழந்தைகளும் எந்த விதமான ஆடைகள் அணிவது என்பதில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தேன். அவர்கள் கத்தியவார பணியாக்கள் என்று கண்டுகொள்ளக்கூடியவாறு அவர்கள் உடை இருப்பதை நான் எப்படி விரும்ப முடியும்? இந்தியர்களில் பார்சிகளே அதிக நாகரிகம் உள்ளவர்களாக அப்பொழுது கருதப்பட்டு வந்தார்கள். ஆனாலும் முழு ஐரோப்பிய உடை சரிபடாது என்று தோன்றவே பார்சி உடையை அவர்கள் அணிய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். அதன்படி என் மனைவி பார்சி புடவை உடுத்திக் கொண்டாள். சிறுவர்கள் பார்சி கோட்டும் கால் சட்டைகளும் போட்டுக்கொண்டனர். பூட்ஸும் ஸ்டாக்கிங்கும் இல்லாமல் யாரும் இருப்பதற்கில்லை. அவற்றை போட்டு பழக்கப்படுவதற்கு என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நீண்ட காலம் பிடித்தது. பூட்ஸ்கள் அவர்கள் காலை நசுக்கின. ஸ்டாக்கிங்குகளோ வேர்வையால் நாற்றம் எடுத்துவிட்டன. கால் விரல்கள் அடிக்கடி புண்ணாயின. இவைகளையெல்லாம் சொல்லி அவற்றை போட்டுக்கொள்ள அவர்கள் ஆட்சேபிக்கும் போதெல்லாம் அதற்கு சமாதானம் கூற நானோ பதில்களை தயாராக வைத்திருப்பேன். ஆனால் என் பதில்களால் திருப்தி அடைந்து விடாமல் என் அதிகாரத்திற்கு பயந்தே அவர்கள் விடாமல் அவற்றை அணிந்து வந்தார்கள் என்று நினைக்கிறேன். வேறு வழி இல்லை என்பதனாலேயே அவர்கள் உடை மாற்றத்திற்கும் சம்மதித்தார்கள். அந்த உணர்ச்சி காரணமாகவே ஆனால் இன்னும் அதிக தயக்கத்தோடனே கத்தியையும் முள்ளையும் கொண்டு சாப்பிடவும் சம்மதித்தார்கள். இந்த விதமான நாகரீக சின்னங்களின் மீது எனக்கு இருந்த மோகம் குறைந்த பிறகு அவர்கள் கத்தியையும் உள்ளேயும் உபயோகப்படுத்தி அப்போது சாப்பிடும் வழக்கத்தை கைவிட்டு விட்டார்கள். புதிய முறைகளில் நீண்டகாலம் பழகிவிட்டதால் பழைய வழக்கத்திற்கு திரும்புவதும் அவர்களுக்கு சங்கடமாகவே இருந்தது. ஆனால் நாகரீகத்தின் இந்த பகட்டுகளை எல்லாம் உதறி எரிந்துவிட்ட பிறகு நாங்கள் சுமையெல்லாம் நீங்கி விடுதலை பெற்ற உணர்ச்சியோடு இருந்ததை நான் இன்றும் காண முடிகிறது. அதே கப்பலில் என் உறவினர்கள் சிலரும் எனக்கு பழக்கமானவர்களும் இருந்தனர். எனது கட்சிக்காரரின் நண்பருக்கு அக்கப்பல் சொந்தமானதாகையால் அதில் நான் விரும்புகிற இடத்தில்

வீட்டிற்கெல்லாம் தாராளமாக போக முடிந்தது. அதனால் இந்த உறவினர் முதலியவர்களையும் மூன்றாம் வகுப்பில் வந்த மற்ற பிரயாணிகளையும் நான் அடிக்கடி சந்தித்து வந்தேன். மதியில் எந்த துறைமுகத்திலும் நிற்காமல் கப்பல் நேரே நேட்டாலுக்கு போய்கொண்டிருந்தது. ஆகையால் எங்கள் பிரயாணம் 18 நாட்களில் முடிந்துவிடும். ஆனால் ஆப்பிரிக்காவில் அடிக்கவிருந்த தீவிரமான போராட்ட புயலை குறித்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை போல் நேட்டாலுக்கு இன்னும் 4 நாள் பிரயாணமே பாக்கியிருந்த சமயத்தில் கடலில் கடுமையான புயல் காற்று வீசியது. அது டிசம்பர் மாதம். பூமத்திய ரேகைக்கு தெற்கில் உள்ள பகுதிக்கு அதுவே கோடைக்காலம். ஆகையால் அப்பருவத்தில் தென் சமுத்திரத்தில் பெரியதும் சிறியதுமாக புயல் காற்றுகள் அடிப்பது சகஜம். ஆனால் எங்களை தாக்கிய புயலோ மிக கடுமையானது, நீண்ட நேரம் அடித்தது. எனவே பிரயாணிகள் திகிலடைந்து விட்டனர். அது பயபக்தி நிறைந்த காட்சியாக இருந்தது. எல்லோருக்கும் பொதுவாக ஏற்பட்ட அபாயத்தில் சகலரும் ஒன்றாகிவிட்டனர். முஸ்லிம்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள் முதலிய எல்லோரும் தங்களுடைய வேற்றுமைகளையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றை, ஒரே கடவுளை நினைத்தார்கள். அப்போது சிலர் அநேக வேண்டுதல்களை செய்து கொண்டனர். பிரயாணிகளின் பிரார்த்தனைகளில் கப்பல் கேப்டனும் கலந்து கொண்டார். அப்போது புயல் ஆபத்துக்கு இடமானதுதான் என்றாலும் அதையும் விட மோசமான புயல்களை தாம் அனுபவித்திருப்பதாக கேப்டன் பிரயாணிகளுக்கு உறுதி கூறினார். சரியான வகையில் கட்டப்பட்ட கப்பல் எந்த புயலையும் சமாளித்து தாங்கிவிடும் என்றும் விளக்கினார். ஆனால் பிரயாணிகளை தேற்ற முடியவில்லை. கிரீச் என்ற சப்தமும் முறியும் சப்தமும் கப்பலின் பல பாகங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. கப்பலின் பிளவு கண்டு எந்த நேரத்திலும் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடக்கூடும் என்பதை அந்த சப்தங்கள் நினைவுபடுத்தி வந்தன. கப்பல் அதிகமாக ஆடியது, உருண்டது, எந்த கணத்திலும் கவிழ்ந்துவிடக்கூடும் என்று தோன்றியது. மேல் தளத்தில் இருக்க முடியும் என்ற பேச்சிற்கே அப்போது இடமில்லை. எல்லாம் அவன் சித்தம் போல் நடக்கும் என்று சொல்லாதவர் இல்லை. 24 மணி நேரம் இவ்விதம் அல்லல் பட்டிருப்போம். கடைசியாக வானம் நிர்மலமாயிற்று. சூரியனும் காட்சியளித்தார். புயல் போய்விட்டது என்று கேப்டன் அறிவித்தார். கப்பலில் இருந்தவர்களின் முகங்களில் ஆனந்தம் பொங்கியது. ஆபத்து மறைந்ததோடு அவர்களின் நாவிலிருந்து கடவுள் நாமமும் மறைந்தது. திரும்பவும் தின்பது, குடிப்பது, ஆடுவது, பாடுவது என்பனவற்றில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். மரண பயம் போய்விட்டது. ஒரு கணம் மெய்மறந்து ஆண்டவனை துதித்த பக்தி போய் அவ்விடத்தை மாயை மூடிக்கொண்டு விட்டது. வழக்கமான நமாஸ்களும் பிரார்த்தனைகளும் பின்னாலும் நடந்து வந்தன என்பது உண்மையே. ஆனாலும் அந்த பயங்கர நேரத்தில் இருந்த பயபக்தி அவற்றில் இல்லை. அப்புயல் மற்ற பிரயாணிகளோடு என்னை ஒன்றாக பிணைத்து விட்டது. இது போன்ற புயல்களின் அனுபவம் எனக்கு இருந்ததால் புயலை பற்றிய பயம் எனக்கு சிறிதும் இல்லை. கடல் பிரயாணம் எனக்கு பழக்கப்பட்டு போனபடியால் எனக்கு மயக்கம் வருவதே இல்லை. ஆகையால் பயமின்றி பிரயாணிகளிடையே நான் அங்குமிங்குமாக போக முடிந்தது. அப்போது அடிக்கடி அவர்களுக்கு ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்தி வந்தேன். புயல் நிலைமையை குறித்து கேப்டன் கூறிய தகவலை புயல் அடித்த போது மணிக்கு மணி அவர்களுக்கு தொடர்ந்து கூறுவேன். இவ்விதம் ஏற்பட்ட நட்பு எவ்வளவு தூரம் எனக்கு உதவியாக இருந்தது என்பதை பின்னால் கவனிப்போம். December 18 or 19 தேதி கப்பல் டர்பன் துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சியது. நாதேரி என்ற கப்பலும் அன்றே வந்து சேர்ந்தது. ஆனால் உண்மையான புயல் இனிமேல்தான் அடிக்க வேண்டியிருந்தது.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:15. நாளேடுகளில் வந்துள்ள முக்கிய செய்திகள். மதுரை காந்தி மியூசியத்தில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தல் காலை 9:30 அறந்த அதைத் தொடர்ந்து அமைதி சங்க மாணவர்களின் கலை நிகழ்ச்சி காலை 10:15 இருக்க அதைத் தொடர்ந்து மாலை 6 செந்தமிழ் கல்லூரி துணை முதல்வர் அறத்தின் மறுவடிவம் மகாத்மா காந்தி என்ற சிறப்புரையும் நடைபெற இருக்கிறது. மதுரை காந்தி மியூசியத்தில் மாணவர்களுக்கான ஓவிய பேச்சு போட்டிகள் காலை 10:00 நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

சாதனா சர்க்கம் குரலில் ரீதம் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:20. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள், அதாவது நாளை அக்டோபர் 3 காலை 9 முதல் 5 வரை மின்தடை ஏற்படும் பகுதிகள் வலையங்குளம், எளியார்பத்தி, நெடுமதுரை, பாரப்பத்தி, சோளங்குறுணி, நல்லூர், குசவன்குண்டு, மண்டேலா நகர், சின்ன உடைப்பு, வளையப்பட்டி, ஓ ஆலங்குளம், கொம்பாடி, இந்த பகுதிகளில் நாளை காலை 9 முதல் 5 வரை மின்தடை ஏற்படும். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள்.

மற்றும் ஒரு மின்தடை அறிவிப்பு. அரசரடி பகுதியில் நாளை மின்தடை. அரசரடி துணை மின் நிலையத்தின் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை சனிக்கிழமை நடைபெற இருப்பதால் சம்பட்டிபுரம் மெயின் ரோடு, ஜெர்மான் சில பகுதிகள், ஸ்ரீராம் நகர், HMS காலனி, டோக் நகர் 4-15, தேனி மெயின் ரோடு, ஜானகி நகர், புதுவாழ்வு நகர், MM நகர் 1-4

0: இருளாண்டி தீவிர காலனி, ஜெய்நகர் 1 முதல் 3 வரை ஆகிய பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும். மின் விநியோகம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், அதற்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு தான் இந்த இடங்கள் எல்லாம் மின் தடை ஏற்படும். சரி, தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.
1: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
2: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
2: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
2: அக்கறையுடன்
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேரியில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை மதுரை ஸ்ரீ தசகாளியம்மன் திருக்கோவிலுக்கு நாம் செல்கிறோம். மதுரையில் உள்ள சின்னக்கடை தெருவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அம்பாள் தசகாளி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். 400 ஆண்டுகள் பழமையானது இந்த திருக்கோவில். மாசி மகநாளில் இந்த பகுதியில் வாழ்ந்த நெசவாளர்கள் தறி நெய்வதற்கு கம்பம் ஊன்றுவதற்காக இந்த பகுதியிலே நிலத்தை தோண்டினார்கள். அப்போது விநாயகர் மற்றும் அம்மன் விக்கிரகங்கள் கிடைத்தன. நெசவாளர்கள் அம்மனையும் விநாயகரையும் தங்களின் கண்கண்ட தெய்வமாக போற்றினார்கள். ஆலயம் எழுப்பி கருவறையிலே தசகாளி அம்மனையும் அருகில் விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வருகிறார்கள். கருவறையிலே வலது காலை நீட்டியபடியும் இடது காலை மடக்கியபடியும் பீடத்தில் அமர்ந்து அருளுகிறாள் தசகாளி அம்மன். தனது வலக்கையில் செங்கௌனி எனப்படும் தென்னம்பாளை ஏந்தியபடி ஜடாமுடியோடு நாசியில் மூக்குத்தி திகழ காதில் தொங்கட்டானுடன் அதி கன்னிப்பெண்ணாக அருள் பாலிக்கிறாள் அம்பாள். இவள் 10 காளிகளின் அம்சமாக விளங்குவதனாலே தசகாளி அம்மன் என அழைக்கப்படுகிறாள். கோவில் வாசலில் கருப்புசாமி காவல் தெய்வமாக சன்னதி கொண்டுள்ளார். உள்ளே விநாயகர் திருநீரும் அருகம்புல் மாலையும் அணிந்து அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ அபயாம்பாள் சமேத கல்யாண வீரபத்ரர், வாராகி, காளிங்கேஸ்வரர், ஹயக்ரீவர், நர்த்தனகிருஷ்ணர், தட்சிணாமூர்த்தி, சப்தகன்னிமார்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ராகு கேது, காலபைரவர் ஆகிய சன்னிதானங்களும் இங்கே உள்ளன. கருவறை கோட்டத்திலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மூவரும் இங்கே உள்ளார்கள். கோவிலுக்கு திருப்பணி செய்திட பூமியை தோண்டும் போது ஒரு லிங்கமும் பீடமும் கிடைத்தன. அதனையே காளீஸ்வரர் என்ற பெயர் பிரதிஷ்டை செய்தனர். 1960 பின் கோவில் திருப்பணிகள் செய்து 2017 கும்பாபிஷேகம் நடந்தது. 400 ஆண்டுகளாக தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு தோஷங்களை போக்கி வேண்டும் வரம் தந்து அருள் பாலிக்கும் காளி இவள் என்று பக்தர்கள் போற்றுகிறார்கள்.

0: இந்த கோவில் ராகு கேது தோஷம் போக்கும் பரிகார தலம். இத்தோஷம் அகல இங்கு பரிகார ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. திருமணத்தடை அகலவும், மகப்பேறு கிட்டவும், கடன்கள் அடைந்திடவும் இந்த அம்மனை வேண்டி வழிபடுகிறார்கள். வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி, ஆடிப்பூரம், தமிழ் புத்தாண்டு, விநாயக சதுர்த்தி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. மங்களம் நல்கும் மதுரை சின்னைக்கடத்திரு ஸ்ரீ தசகாளி அம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் காளிகாயை வித்மகே ஸ்மசான வாசினை தீமகி தன்னோ கோர பிரச்சோதயாத். ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கிட்டிட்டு இருக்கோம். நாளேடுகளில் வந்துள்ள ஒரு செய்தி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 17ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட கும்பாபிஷேகம் அதன் மறுநாள் 18ஆம் தேதியிலிருந்து மண்டல பூஜை ஆரம்பமானது. அதன் அடிப்படையில் இன்று வெள்ளிக்கிழமை மண்டல பூஜை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

ஹோசேலின் படத்திற்காக பாடலை கேட்டு முடித்த நேரம் 7:38. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்ததாக வேலை வாய்ப்பு செய்திகள். தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தின் காலை பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. டெக்னிக்கல் ஆபீசர் 12 இடங்களும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்த காலை பணியிடங்கள் 13. கல்வி தொகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ என பிரிவு வாரியாக மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/10/2026, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற NEERI.RES.IN என்ற இணையத்தை பார்க்கலாம். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

ரஹ்மான் இசையமைப்பில் என் சுவாச காற்றை படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:44. FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் இப்போ கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம்பெறக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 அமைதி என்ற தலைப்போடு வலம்பெற காத்திருக்கிறது. அமைதினு சொன்ன உடனே என்னெல்லாம் ஞாபகம் வரும், அமைதினால என்னெல்லாம் சாதிக்கலாம், என்னெல்லாம் இழக்கலாம் அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்று காலை 11:02. 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம் இன்று காலை 11:02. கண்ணாடி மாளிகை, தலைப்பு அமைதி. இதே எண்கள்ல மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக காத்துட்டே இருக்கு 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பை ஹிப்பூக்கள். Thank you.

குரு படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:51. என்னப்பா இது மழை பாட்டா போட்டுட்டு இருக்கீங்க, மழை எது வருதா அதை சொல்லுங்கப்பா முதல்ல அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இன்று தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிக்கை, இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் மற்ற இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதி இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். மாலை இரவு நேரங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மழைக்கு ஏத்தவாரி நம்ம முன்னேற்பாடோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள்.

0: சித்ராவின் குரலில் மழை படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:57.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
2: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டு ரசித்தோம். பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். சின்பகவள்ளி. அடுத்த நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமாக்காக ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். பாட்டு வேணுமா மனசுக்கு பிடிச்ச புத்தமது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக 8-2 பாட்டு வேணுமா. அதேபோல இன்னைக்கு காலையில 11-2 கண்ணாடி மாளிகை அமைதி அப்படின்ற தலைப்போடு வலம் வர காத்திருக்கிறது. இதே எண்கள்ல நீங்க சொல்ல வரலாம். அமைதி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களாக சொல்ல வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை இன்றிலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நாளை ஒட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தை ஒட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வு குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமேட்டு மணி 3 நிமிடம். எட்டத்திற்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 170 1 என்ற எண்களில் வரலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் செண்பகவல்லி அக்காவுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
1: நல்லா இருக்கோம் சுமதி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம்.
1: சூப்பரா இருக்கீங்க, சொல்லுங்க, உங்க ஏரியால எல்லாம் எப்படி இருக்கு? மேகமா, ஏதாவது மழை வர வாய்ப்பு இருக்கா?
2: இல்ல, ஒண்ணுமே அறிகுறியே இல்ல மேடம். ஒரே வேர்வையா
1: கொட்டுது. வர வாய்ப்பு இருக்கு, நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா? சரி, என்ன பாடல்?
2: எனக்கு வந்து பாகுபலி தூல இருந்து ஒரே ஒரு ஊரில் அந்த பாட்டு
1: பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்போம். நன்றி மேடம்.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் ராமேஸ்வரம் மண்பலைக்கும் தென்பவுளி மரத்துக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்வது?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு வந்து இந்த சீமராஜ படத்துல மச்ச தண்ணி அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
1: கொடுத்துருவோமா?
4: நன்றி மேடம்.
1: நன்றி உங்களுக்காக சீமராஜா.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த 19 பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா?
3: அனைவரும் நலம். சொல்லுங்க புவனேஸ்வரி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்க நலமா இருக்கோம் சகோதரி.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
4: பிச்சைக்காரன் படத்துல இருந்து நெஞ்சோரத்தில் அந்த பாட்டு.
3: பாடல் ரொம்ப அருமையா பாடுறீங்க, அப்படியே பாட்டை கேட்டுருவோமா?
4: நன்றி, கேட்கலாம்.
3: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: பாட்டு வேலுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:19 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது
1: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
0: அலங்கார ராஜ் சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: துணிவு படத்துல இருந்து மேடம், செல்லா செல்லா பாடல் என்றுதான்
0: கேட்டுருமா?
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.
2: அட்டி உள்ள யாரு

0: எட்டுத்தேக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்க்கா, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முதுநாள இருந்து அன்பரசு பேசுறாங்கக்கா.
0: அன்பரசன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: அக்கா? எனக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாட்டு போடுங்கக்கா.
0: சரி, கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்க்கா.
0: நன்றி.
1: எட்டு மணில இருந்து ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கக்கா, இப்ப தான் கிடைச்சிருக்கு. லாட்டு செட்டி விழுந்த மாதிரி இருக்குக்கா, எனக்கு சந்தோஷமா.
0: சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல கிடைச்சிருச்சு இல்லையா அந்த சந்தோஷத்தோட. பாட கேட்டுருவோமா?
1: சரிங்கக்கா, நல்லா.
0: நன்றி நன்றி உங்களுக்கான பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: வணக்கம்
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: காவியா,
1: என்ன படிக்கிறீங்களா?
0: என்ன
1: பாடல் வேணும்? அந்த படத்துல என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, ஏதாவது ஒரு எந்த பாட்டு வேணும் அந்த படத்துல இருந்து உங்களுக்காக கொடுத்துடலாம். காவியா, நன்றி.
0: நன்றி
1: உங்களுக்கான விருப்ப பாடல்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக 8:34 வரும். சரி, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களாக இருந்தீங்கன்னா 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 25:30 என்ற எண்களில் வரலாம். இதே எண்களில் தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு வரலாம். இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை அமைதி என்ற தலைப்போடு வலம் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு வேணுமா.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:39 வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வெங்கடாசலபதி.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
2: அண்ணாக்க படத்துல இருந்து சாரா சாரா அந்த
1: பாடல் கேட்டுருவோமா?
2: நன்றி.
1: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்தது. கேட்டு ரசித்த பாடல் கேட்ட நேர்கள் அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் விடைபெறுவது சின்பகவல்லி. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் அரண்மனை ஒன்படுத்திருக்காங்க.

0: நிமிடம் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டுது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எரிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைபட்டு போச்சு. மாநகராட்சி

0: அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு பட வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:03.

அஸ்வானி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. இந்த சூப்பரான காலை பொழுது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நாளாகவும் வெற்றி தரும் நாளாகவும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் சிநேகிதி ருசி. அக்டோபர் 2 எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள், காந்தி ஜெயந்தியாகவும் அது மட்டும் இல்லைங்க சர்வதேச அகிம்சை தினமாகவும் இன்றைய நாள் அக்டோபர் 2 கடைபிடிக்கப்படுது. இந்த நாளை பற்றி ஒரு சிறிய தகவல், வன்முறையை தவிர்த்து அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்றதான் இந்த நாளினுடைய முக்கிய நோக்கமும் கூட. காந்தியடிகளின் அகிம்சை கொள்கை முழுவதும் இன்றும் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிரம்பிய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலோடு ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

நேரம் 9:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களினுடைய பிறந்த நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. எளிமை, நேர்மை மற்றும் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற அவரது முழக்கம் நாட்டின் பாதுகாப்பையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. இந்த தகவலோடு அடுத்த பாடல் கண்டேன் காதலி திரைப்படத்திற்காக.

8:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம்லை கேட்டு இருக்கோம். இந்த வாரம் அக்டோபர் 2 முதல் 8 வரைக்குமே வனவிலங்கு வாரம் வைல்ட் லைஃப் வீக் கடைபிடிக்கப்படுது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனவிலங்குகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான். இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டலாம் சண்டைக்கோழி திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

9:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் 2 முதல் 8 வரை ஆன்டி அன்டச்சபிலிட்டி வீக் கடைபிடிக்கப்படுது, அதாவது தீண்டாமை ஒழிப்பு வாரம். ஜாதி சமூக வேறுபாடுகளை கடந்து அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை வளர்ப்பதுதான் இந்த வாரத்தினுடைய முக்கிய நோக்கமும் கூட. சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் மனித நேயத்தை வளர்ப்போம் என்பதை இந்த வாரத்தின் முக்கிய செய்தி. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிரம்பலை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 9:27. ஒவ்வொரு நாளுமே பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் பற்றி ஒவ்வொன்றாக நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற திட்டம் பேர் அப்படின்னா இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் 2.0. அதாவது 2021 தொடங்கப்பட்டது இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் திட்டம். அதனுடைய அடுத்த கட்டமாக 2026-27 பட்ஜெட்டில் இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் 2.0 அறிவிக்கப்பட்டது. இது இந்தியாவில் சிப் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப தன்னிறவை மேலும் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தை கொண்டு இந்த 2.0 திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க

நேரமலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. கேட்ட தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலும், கேட்ட பாடல்கள் உங்கள் மனசுக்கு பிடித்த இருக்கும் என்ற நம்பிக்கையிலும், ட்ரை டே பீட்ஸ் காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ரோசி.

சில நொடிகளே. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: தூங்குவதற்கும் கட்ட துணிக்கும் துடிக்கின்ற ஏழையையும் நல்ல பணக்காரன் ஆக்கும் படிப்பு என்று கல்வி வாழ்வின் கீழே இருக்கும் பாமரனையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் தன்மை உடையதாக குறிப்பிடுகிறார் பாரதிதாசன். மகாகவி பாரதியோ கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என பாடினார்.
1: பாரதியின் இவ்வரிகளுக்கு செயல் வடிவம் தந்தவர்தான் படிக்காத மேதை காமராசர் அவர்கள். 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இந்த ஜூலை 15 சிறப்பு என்ன தெரியுமா? தமிழுக்கு தொண்டாற்றிய மறைமலையடிகள் 1876 ஜூலை 15 பிறந்தார். 1903 சிறப்பு என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் எழுதி

0: பதினைந்தாம் நாளின் சிறப்பு என்ன தெரியுமா? தமிழுக்கு தொண்டாற்றிய மறைமலையடிகள் 1876 ஜூலை 15 நாள் பிறந்தார். 1903 ஆண்டின் சிறப்பு என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் எழுதிய ராஜயோகம் நூலையும் பகவத்கீதையையும் காந்திஜி படித்த ஆண்டு. அத்தகு சிறப்பிற்குரிய ஆண்டிலும் நாளிலும் பிறந்தவர்தான் காமராசர் அவர்கள். சிவகாமி மைந்தனுக்கு பாட்டி பார்வதியம்மாள் தன் குலதெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் காமாட்சி என பெயர் சூட்டினார். பாட்டி வைத்த காமாட்சி என்ற பெயர் சொல்லி கூப்பிட விரும்பாத சிவகாமியம்மாள் தன் குழந்தையை ராஜா என்று அழைக்க விரும்பினார். பின்னர் காமாட்சி என்ற பெயரும் ராஜா என்ற பெயரும் இருக்க நிறைவாக காமராஜ் என்ற பெயரே நிலைத்து விட்டது.
1: பொதுவாக மனிதன் தனக்கு கிடைக்காத ஒன்றின் மீது வெறுப்பு கொள்வதும் உண்டு. அதுவே மற்றவர்களிடம் மிகுந்து இருக்குமானால் அவர்கள் மீதும் வெறுப்பு கொள்வது உண்டு. இது உலக இயற்கை. ஆனால் தனக்கு கிடைக்காமல் போன ஒன்று மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சிந்திப்பதும், சிந்தித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்த துடிப்பதும் பெருந்தலைவர்களின் பெருந்தன்மை. தனக்கு கிடைக்காத கல்வி எனும் அழியா பெருஞ்செல்வத்தை அனைவரும் பெற்று மகிழ்வதைக் கண்டு மகிழ்ந்தவர்தான் காமராசர். கல்வி என்னும் ஒற்றை சொல்லிற்கு அகராதியில் வேறு பொருள் இருக்கலாம். ஆனால் அந்நாளில் நடைமுறையில் ஒரே பொருள்தான் காமராஜ் என்பதே அது. காந்திக்கு கல்வி குறித்து இருந்த தெளிவான திட்டம் போலவே காமராசரின் கல்வி திட்டமும் படிப்படியாய் செயல்வடிவும் பெற்றது. காமராசர் கல்விக்கு செய்த தொண்டினை கல்வி புரட்சி என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும்.
0: காமராசர் முதல்வர் பொறுப்பு ஏற்ற சமயம் அது. படிக்காத ஒருவர் முதல்வர் பதவிக்கு வருகின்றார். அவருக்கு நாட்டை பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் மக்களின் நலனை பற்றியும் என்ன தெரியும் என்று எதிர்கட்சியினர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார்கள். அதற்கு காமராசர் அளித்த பதிலானது எந்த காலத்திலும் வியந்து பாராட்டத்தக்கது. நான் எந்த கல்வி சாலையிலும் பயின்றதாக சொல்லவில்லை. ஆனால் எனக்கு பூகோள சாஸ்திரம் நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டின் எல்லா பகுதியும் எனக்கு தெரியும். எங்கெல்லாம் நதிகள் ஓடுகின்றன, எங்கெல்லாம் ஏரிகள் இருக்கின்றன என்பதெல்லாம் எனக்கு தெரியும். எந்த மாவட்டத்தில் மக்கள் என்ன தொழில் செய்து பிழைக்கின்றார்கள் என்பது தெரியும். ஆனால் நேர்கோடுகளையும் வளைந்த கோடுகளையும் கொண்டிருக்கும் புத்தகங்கள் பூகோள சாஸ்திரம் என்றால் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ளாமலே இருந்து விடுகிறேன் என்றார். ஏட்டுக்கல்வி ஏட்டளவிலே சுருங்கி விடுவதையொட்டியே ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற பழமொழி தோன்றியிருக்க கூடும். ஏட்டில் இருந்து உலக ஞானமாய் விரிவடையும் கல்வியே பயன் நிறைந்தது. அது மட்டுமல்ல, தம் சொந்த தொகுதியிலேயே வழி தெரியாமல் தொலைந்து போகும் ஆட்சியாளருக்கு ஓர் அரசியல் பாடம் இது.
1: காமராசர் பதவிக்கு வந்ததும் முதல் காரியமாக ராசாசி அவர்களால் மூடப்பட்ட 6000 ஆரம்ப பள்ளிகளை உடனே திறந்தார். பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்களது எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. காரணத்தை காமராசர் வகுப்பறைக்குள் கண்டறிய முயற்சி செய்யவில்லை, திறந்த வெளியில் தமது பயணத்தில் கண்டறிகிறார். ஆடுகள் மேய்க்கும் சிறுவனை அழைத்து கேட்கிறார், பள்ளிக்கூடம் போகவில்லையா என்று. எங்கள் ஊரில்தான் பள்ளிக்கூடமே இல்லையே, எப்படி படிக்கப் போக முடியும் என்றான். உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீ பள்ளிக்கு செல்வாயா என்று கேட்கிறார் காமராசர். அதுவும் முடியாது, படிக்க போயிட்டா யாரு சோறு போடுவா என்று பதில் சொல்கிறான் சிறுவன். வெளிப்பார்வைக்கு இது ஒரு எளிய உரையாடலாக தெரியலாம். ஒரு திட்டம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் செயலாகவும் அதன் பயன் அனைவரையும் சென்றடைய வேண்டுமானால் அதன் மீதான உண்மையை கண்டறியும் கள ஆய்வு அவசியம் என்பதனை உலகறிய உணர்த்தும் சம்பவமே இது. இங்கிருந்து தொடங்கியதுதான் மதிய உணவு திட்டம். பசிக்கு உணவும் கொடுத்து படிப்பதற்கு பள்ளிக்கூட வசதியும் செய்து தர வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் ஆழமாய் பதிந்தது.
0: தொடக்க பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகள் அனைவருக்கும் இலவச மதிய உணவு வழங்கினால் எவ்வளவு செலவாகும் என பள்ளி கல்வி இயக்குனர் சுந்தர வடிவேலு அவர்களிடம் விசாரித்தார். 16 லட்சம் பேர் படிக்கும் தொடக்க பள்ளிகளில் சுமார் 5 லட்சம் பேருக்கு மதிய உணவு கொடுக்க 1 கோடி ரூபாய் செலவாகும். பின்னாளில் 3-4 கோடி கூட ஆகலாம் என்று மதிப்புரை தருகின்றார் பள்ளிக்கல்வி இயக்குனர். நம் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு இது பெரிய பணமல்ல. தேவைப்பட்டால் அதற்காக தனி வரி கூட போடலாம். அதுவும் இல்லையென்றால் பிச்சை எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று எந்த தயக்கமும் இன்றி

0: காமராசர் கூறினார். பிச்சை புகினும் கற்கை நன்று அல்லவா? காமராசரின் மதிய உணவு திட்டத்தால் பள்ளிக்கு மாணவர்களின் வருகை அதிகமானது. மதிய உணவு திட்டம் இன்னொரு வகையில் நாட்டிற்கு நன்மை அளித்தது. பல்வேறு இனத்தை சார்ந்த பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தியதில் அன்று நிலவி வந்த சாதி பாகுபாடு வெகுவாக குறைந்தது.
1: அதோடு நின்று விடாமல் தமிழ்நாட்டில் 300 மேல் மக்கள் தொகையுள்ள கிராமங்களில் எல்லாம் 1 மைல் சுற்றளவிற்குள் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தும் திட்டத்தில் இறங்கினார் காமராசர். 1956 தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் மூலம் 29,017 பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்பட்டது. 15,00,000 மாணவர்கள் பயனடைந்தனர். 1954 இருந்த தொடக்க பள்ளி எண்ணிக்கை 21,000. இது 1962 30,000 உயர்ந்தது. உயர்நிலை பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 498,000 1,98,000 உயர்ந்தது.
0: மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என அவரது காலத்தில் தொடங்கப்பட்டன. கல்வி மேம்பாட்டு திட்டங்களில் தமிழகத்தின் வழியில் செயல்படுங்கள் என்று அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் பிரதமர் நேரு கடிதம் எழுதினார். அறிவு வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு இந்தியாவிலேயே முதன்முதலாக பொது நூலக சட்டத்தை ஏற்படுத்தி 454 கிளை நூலகங்களை காமராசர் அமைத்தார். எந்த நேரமும் கல்வி, படிப்பு, மாணவர் என்பதுதான் காமராசரின் சிந்தனையாகவே இருந்தது. படிக்காத காமராசர் தமிழகத்தில் படித்தவர்கள் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தினார். காமராசரை படிக்காத மேதை என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. உண்மையில் காமராசர் படித்த மேதை. அவர் முதல்வர் பதவிக்கு வந்ததும் தனது கல்வி எறிவை நாள்தோறும் வளர்த்து கொண்டார். மகாகவி பாரதியாரின் கவிதைகளை அவர் விரும்பி படித்தார். அன்றாடம் ஆங்கில செய்தித்தாள்களையும் ஆங்கிலத்தில் நல்ல நூல்களையும் படித்துள்ளார். தனது கல்வியை தானே வளர்த்து கொண்ட காமராசர்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று தமிழகத்தை போற்றுவண்ணம் செய்தார். காமராசருக்கு ஒரு பல்கலைக்கழகம் கல்வித்துறையில் சிறந்த சாதனை புரிந்தமைக்காக டாக்டர் பட்டம் தர தீர்மானம் போட்டு இருப்பதாக அவரை தேடி வந்தார்கள். பெருந்தலைவரோ, "டாக்டர் பட்டமா எனக்கா? நான் என்ன பெரிய சாதனை செய்துவிட்டேன் என்று இந்த முடிவு எடுத்தீங்க? இதெல்லாம் வேண்டாம். நாட்டில் எத்தனையோ விஞ்ஞானிகள், மேதாவிகள் இருக்கின்றார்கள். அவர்களை கண்டுபிடித்து பட்டத்தை கொடுங்க" என்று சொல்லி அனுப்பிவிட்டார் காமராசர்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி வழங்கும் கர்மவீரர் காமராசர் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: புன்னகையுடன் பொன்னகைகள் வாங்கிட ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி, தொண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ளம் கவர்ந்த நகைக்கடை. தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடையும் சரவணா ஜுவல்லர்ஸ், No. 3/1 வடுகன் தெரு, GH எதிரில் தொண்டி. செல் 9842134684.
2: கருப்பு காந்தி காமராசர் சிறப்புரை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: புன்னகையுடன் பொன்னகைகள் வாங்கிட ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி, தொண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ளம் கவர்ந்த நகைக்கடை. தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடையும் சரவணா ஜுவல்லர்ஸ், No. 3/1 வடுகன் தெரு, GH எதிரில் தொண்டி. செல் 9842134684.
1: ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று காமராசர் கூறுகிறார். நேர்மை, எளிமை என இருந்த காமராசர் எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் செய்யாதவர். அதற்கு சான்றாக ஒரு சம்பவம். அவர் முதலமைச்சராக பதவியில் இருந்தபோது ஒரு நாள் இரவு கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது வீட்டிற்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். சென்னையில் ஒரு வழிப்பாதை ஒன்றில் அவர் கார் சென்று கொண்டிருந்தது. அந்த வழியில் கார் செல்ல அனுமதி இல்லை. இதனை பார்த்த காமராசர் காரை நிறுத்தச் சொன்னார். "ஏன் கார் செல்ல அனுமதி இல்லாத பாதையில் செல்கிறாய்? காரை திருப்பு" என டிரைவரிடம் கண்டிப்பாக சொன்னார். "ஐயா, இந்த இரவு நேரத்தில் போக்குவரத்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். இந்த பாதை வழியாக போனால் நாம் சீக்கிரம் வீட்டுக்கு போய்விடலாம்" என்றார் டிரைவர். இரவு நேரம் என்றால் எப்படி?

0: எப்படி வேண்டுமானாலும் போகலாமா? கூட்டம் இல்லை என்பதற்காக நாம் இப்படி போவது தவறு. இது உனக்கு எப்போதும் பழக்கமாகிவிடும். சட்டத்தை இயற்றும் நாமே சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் மற்றவர்கள் சட்டத்தை எப்படி கடைபிடிப்பார்கள்? முதலமைச்சர் என்றால் எப்படியும் போகலாமா என டிரைவரிடம் கூறி ஒழுங்கான பாதையில் செல்லுமாறு கட்டளையிட்டார். சட்டம் என்று இருந்தால் அதை யாராக இருந்தாலும் மதித்து நடக்க வேண்டும் என்பது காமராசரின் எண்ணமாகும். காமராசர், நிகழ்ச்சியோ பொதுக்கூட்டமோ நடந்தால் மக்களோ தொண்டர்களோ காலனா அரையனா ஒரு அணா என்று கொடுப்பார்கள். அதை வாங்கி பையில் போட்டுக்கொள்வார் காமராசர்.
1: சென்னை வந்ததும் பார்ப்பார், 5 ரூபாய் 8 ரூபாய் என சேர்ந்திருக்கும். அப்படியே கொண்டு போய் தன் நண்பரான கஸ்தூரி ரங்கனிடம் கொடுத்து விடுவார். நீண்ட காலம் அப்படியே நீடித்தது. ஒரு முறை கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது. பிழைப்போமா என்பதில் அவருக்கே சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. காமராஜரை அழைத்தார். நான் சாகும்போது கடன்காரராக சாக விரும்பவில்லை, உம் பணத்தை உம்மிடமே ஒப்படைக்கத்தான் அழைத்தேன் என்றார். பெருந்தலைவர் காமராசர் கண்கலங்கி போனார். அப்படி எதுவும் நடக்காது, நீங்கள் நல்லபடியாக எழுந்து நடப்பீர்கள், கவலைப்பட வேண்டாம். இந்த பணத்திற்காகவா வரச் சொன்னீர்கள் என தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன் என்றார்.
0: சரிங்கய்யா, எத்தனை வருடம் எவ்வளவு தொகை என்பதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கணக்கு வைத்துள்ளீரா என கேட்டார் கஸ்தூரி ரங்கன். அதற்கு காமராசர், அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார். கஸ்தூரி ரங்கன் வீட்டில் உள்ளவர்களை அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து வரச் சொன்னார். தேதி வாரியாக எழுதி வைத்திருந்ததை காட்டி எத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தொகை இருக்கிறது என்று கூறியதோடு, எனக்கு ஏதாவது நடந்துவிட்டால் பணத்தை காமராசரிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்றும் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினாராம்.
1: பிறகு காமராஜரின் எண்ணம் போலவே கஸ்தூரி ரங்கன் குணமாகி நல்லபடியாக எழுந்தார். வழக்கம் போல் ஒரு முறை இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நல்ல தொகை இருக்கிறது, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றார் கஸ்தூரி ரங்கன். பதிலளித்த காமராசர், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? சாப்பிட்றது 2 இட்லி, அது எப்படியாவது எனக்கு கிடைச்சிரும். எனக்கு எதற்கு பணம் என்று சொல்லியவாறே, ஒன்று செய்யுங்கள், உங்கள் கையாலேயே ஒரு இடத்தை வாங்கி கொடுங்கள் என்றார். கஸ்தூரி ரங்கனுக்கு மகிழ்ச்சி. இடத்தையாவது கேட்டாரே என்று அலைந்து பிடித்து ஒரு பெரிய நிலத்தை பார்த்தார். விலை பேசினார். காமராஜர் கொடுத்து வைத்திருந்ததை விட கூடுதல் விலை. அந்த கூடுதல் பணத்தை கஸ்தூரி ரங்கனே போட்டு நிலத்தை பேசி முடித்தார். பத்திரப்பதிவிற்கு காமராசரை அழைத்தார். வந்த காமராசர், யார் பெயரில் என்று கேட்கிறார். உன் பெயரில்தான் என்ற பதிலை கேட்டு அலறிய காமராசர், எனக்கு எதற்கு காசு பணம் சொத்தியெல்லாம், நானா சம்பாதிச்சேன்? மக்கள் கொடுத்த காசு, என் பெயரில் வேண்டாம் என்றார். எவ்வளவு கூறியும் கேட்கவில்லை. கடைசியில் காமராசர் சொன்னபடியே கட்சியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அந்த இடம்தான் இன்று அண்ணா சாலையில் உள்ள தேனாம்பேட்டை காங்கிரஸ் கட்சி மைதானமும் பெரிய காமராசர் அரங்கமும். கோடி கோடியான மதிப்பில் சொத்து யார் யாரோ எப்படியெல்லாமோ அனுபவிக்கின்றார்கள். அந்த பெருந்தலைவர் இறந்தபோது கூட அவர் வாங்கிய இடத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை, கிண்டியில் பொது இடத்தில் பொது சொத்தாகவே அடக்கம் செய்யப்பட்டார்.
0: இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதன்முறையாக பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் மகாசபையில் ஓட்டெடுப்பு நடந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களில் 26 பேர் கூட்டத்திற்கு வரவில்லை. தாங்கள் ஓட்டு யாருக்கு என்பதை எழுதி அனுப்பியிருந்தார்கள். இந்திரா காந்தியின் பெயரை நந்தா முன்மொழிந்தார். சஞ்சீவி ரெட்டி வழிமொழிந்தார். மொராஜியின் பெயரை கே ஹனுமந்தையா முன்மொழிய டி ஆர் பாலிவால் வழிமொழிந்தார். ரகசிய ஓட்டெடுப்பு 2 மணி நேரம் நடந்தது. உடனே ஓட்டுகள் எண்ணப்பட்டன. ஓட்டுப்பெட்டி பேசியது. மொராஜி தேசாய் 169 ஓட்டுகளும் இந்திரா காந்தி 355 ஓட்டுகளும் பெற்றனர். காமராஜர் இந்திரா காந்தி வெற்றி பெற்றதாக அறிவித்து பாராட்டி பேசினார். பயங்கரமான பிரச்சனைகள் நாட்டை எதிர்நோக்கியுள்ளன, அவைகளை சமாளித்து வெற்றிகளை காண புது தலைவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் காமராசர். தொடர்ந்து பேசும்படி மொரார்ஜி தேசாயை காமராசர் அழைத்தார். தேசாய் இந்திரா காந்தியை பாராட்டி பேசிவிட்டு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறினார். அதன்பின் இந்திரா காந்தி பேசினார். ஹிந்தியில் பேச ஆரம்பித்தவர் இடையில் ஆங்கிலத்தில் பேசினார். எனது முன்னோடிகள் வகுத்த பாதையில் நான் செல்வேன், எல்லோரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டார். 1964 அடுத்தடுத்து

0: இரண்டு பிரதமர்களை அமைதியான முறையில் தேர்ந்தெடுக்க வைத்த காமராசரை இந்தியா மற்றும் அகில உலகமும் பத்திரிகை மூலம் பாராட்டியது. இதன் மூலம் காமராசர் கிங் மேக்கர் என்ற பெயர் பெற்றார்.
1: மாதந்தோறும் உழைக்காமலேயே அது ஏழை மக்கள் என்றாலும் இலவசமாக பணம் கொடுக்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தினால் என்னவாகும் என்று படிக்காத மேதை காமராசர் அந்த காலத்திலேயே ஒரு நிகழ்ச்சியில் தெளிவாக பேசியுள்ளார். கர்ம வீரர் காமராசரின் சாதனைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழகத்தை இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் இரண்டாவது மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தினார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, சங்ககிரி துர்க்கம் சிமெண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், சேலம் இரும்பு உருக்காலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, அரக்கோணம் இலகுரக ஸ்டீல் பிளான்ட் தொழிற்சாலை, சென்னை அனல்மின் நிலையம், நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை, இவை மட்டுமா? மணிமுத்தாறு, ஆரணியாறு, சாத்தனூர், அமராவதி, கிருஷ்ணகிரி, வீடூர், வைகை, காவிரி டெல்டா, நெய்யாறு, மேட்டூர், பரம்பிக்குளம், புள்ளம்பாடி, கீழ்பவானி என்று இன்றைக்கும் விவசாயிகள் பெரும்பங்கு நம்பிக்கொண்டிருக்கும் பாசன திட்டங்கள் காமராசர் உருவாக்கியவை.
0: அவர் ஆட்சி ஏற்ற போது தமிழகத்தில் இருந்த இரண்டு சர்க்கரை தொழிற்சாலைகள் அவர் ஆட்சி விட்டு இறங்கும் போது 14, இன்னும் சொல்ல வேண்டுமானால் 159 நூல் நூற்பு ஆலைகள், 4 சைக்கிள் தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், 2 சோடா உற்பத்தி தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை, கிண்டி, விருதுநகர், அம்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, மார்த்தாண்டம், ஈரோடு, காட்பாடி, தஞ்சாவூர், திருச்சி என தமிழகத்தில் 20 தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார் காமராசர்.
1: ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல, சமதர்மம், ஜனநாயக சோசலிசம் என்று சமுதாய பணிகளில் காந்தியடிகள் வழியில் சென்ற தலைவர், நற்றமிழர், தூய இந்தியர், தொண்டு வாழ்வே தன் ஒரே லட்சியம் என்றிருந்த தூயவர், கல்விக்கண் திறந்தவர், ஏழைகளின் காவலன், படிக்காத மேதை, காந்தி எனும் காவியத்தில் தனித்த இடம் பெற்ற கவிதை, விருதுநகர் பெற்றெடுத்த வீரர் காமராசர். தமிழக வரலாறு, ஏன் இந்திய வரலாறு, யார் எழுதினாலும் அதில் காமராசர் பெயர் இருக்கும். இருப்பதுதான் நியாயம். மதிய உணவு திட்டம் தந்தார், படிக்க கஷ்டப்பட்டவர் பட்டி தொட்டி எங்கும் பள்ளி தந்தார். அதனால்தான் தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, நாட்டின் செல்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்த நம் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் என கவியரசர் பாடினார். இத்தகு பெருமைகள் பொருந்திய காமராசர் தனது அரசியல் குருவான மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 வாழ்வின் நிறைவினை அடைந்தார். அவரது நினைவை எண்ணாலும் போற்றுவோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி வழங்கிய கர்ம வீரர் காமராசர் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: புன்னகையுடன் பொன்னகைகள் வாங்கிட ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி, தொண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளின் உள்ளம் கவர்ந்த நகைக்கடை. தங்க நகை சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடையவும். சரவணா ஜுவல்லர்ஸ், No. 3/1 வடுகன் தெரு, GH எதிரில் தொண்டி, செல் 9842134684.
2: கருப்பு காந்தி காமராசர் சிறப்புரை. எழுதியவர் ஏ சரோஜாதேவி அவர்கள். குரல் வண்ணம் ஏ விக்னேஷ், ஜி கீதா. கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
3: புன்னகையுடன் பொன்னகைகள் வாங்கிட ஸ்ரீ சரவணா ஜுவல்லரி, தொண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளின் உள்ளம் கவர்ந்த நகைக்கடை. தங்க நகை சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடையவும். சரவணா ஜுவல்லர்ஸ், No. 3/1 வடுகன் தெரு, GH எதிரில் தொண்டி, செல் 9842134684.
2: ஆகாஷ்வாணி.

0: உடைமை, 30 கோடி ஜனங்கள் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப்ட் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட உள்ளதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கரு குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டை பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இந்த என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. அக்டோபர் 2 அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பல ஞாபகங்கள் வரும். அதுல மிக முக்கியமானது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினம். சுதந்திரம் அப்படின்றது நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சு. சுதந்திரமாக சுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக தன் இன்னுயிரையும் இழந்த எத்தனையோ தியாகிகள் நமக்கு தெரியாமலே இருக்காங்க. நமக்கு தெரிந்த சில தியாகிகளை புத்தகங்கள் மூலமாகவும் வரலாற்று குறிப்புகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி எத்தனையோ பேர் தியாகம் செய்து தான் நமக்கு இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க வழிவகுத்திருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தும் வகையில இன்னைக்கு ஏன் விருப்பம்

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கு.

வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. மக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. மக்கள் கொண்டு

0: சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ,
1: வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும்.
0: மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ,
1: சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும்.
0: சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு,
1: சரியா இல்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு.

10:08 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஜெய்ஹிந்த் படத்திற்காக ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடல் கேட்கும் பொழுதே அப்படியே நமக்கு வந்து ரத்தம் நாளங்கள்லாம் அப்படியே அப்படியே அப்படியே விரித்து எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அருமையான பாடல். ஆனால் அந்த பாடலில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் பாருங்கள், இன்னுயிர் நீர்த்த அந்த அத்தனை தியாகிகளுக்கும் நம்ம நிச்சயமாக நினைக்கணும் இல்லையா. இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்களும் நாம் நினைக்கணும். ஸோ அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்சிருக்க இந்த சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். அது மட்டும்தான் அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன். சுதந்திரம் என்னப்பா, நமக்கு வந்து நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும் அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சின்ன சின்ன சுதந்திரங்கள் பறிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம அனுபவத்தாலும் முடிஞ்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல பிற நாட்டுல இருக்கவங்க நம்மளை அடிமைப்படுத்தும் பொழுது அப்ப இருக்கக்கூடிய மக்கள், அப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள், தேச தலைவர்கள் இனம், மொழி, ஜாதி, பாலினம் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எத்தனையோ தியாகங்கள், உடலையும் சரி உடைமைகளையும் இழந்து போராட்டம் பண்ணி வெற்றி பெற்று நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்டவங்களை நாம் என்றைக்குமே மறக்காமல் நினைக்கணும்.

10:16 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். பாரத விலாஸ் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடல் பல மொழிகளையும் தாண்டி ஒற்றுமை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில உருவான அற்புதமான ஒரு பாடல் கேட்டோம். இன்னைக்கு 2 அக்டோபர் 2 இன்னும் ஒரு முக்கியமான நாள். கர்மவீரர் காமராஜர் அவரோட 51வது நினைவு தினம். பெரும் தலைவர், கல்வி தந்தை, படிக்காத மேதை, கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகரில் பிறந்த தென்னகத்தின் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர். படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம். அவர் படிக்காதவரா, எழுது படிக்க தெரியாதவரா அப்படின்னா, அவருக்கு 6 வரை எழுத படிக்க தெரிந்தவர். ஆனால் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது படிக்காதவன் அப்படின்ற பொழுது எல்லார் மக்கள் மனசுலையும் ஈஸியாக நம்ம வந்து நுழைந்திடலாம் அப்படின்றதுக்காக படிக்காத மேதையாக அவர் தன்னை வெளிப்படுத்திட்டாரு. அவர் செஞ்சது, படிக்காமல் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், பயவக்கி நீங்கள் படிங்கப்பா, படிச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பாமர மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் பல துறைகள்லையும் முன்னேற்றம், அதாவது படித்தா மட்டும் போதாது, அந்த படிப்பை கேட்டுற வேலை வேணும் அப்படின்னு 2வது, 3வது, 5வது திட்டங்களில் அதற்கேற்ற தொழிலையும் வழங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, படிக்கிறதுக்காக நீ போய் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி, தெருதோறும் தொடக்கப்பள்ளி அப்படின்னு ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய புண்ணியவான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் போட்ட அன்னைக்கு போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு மிகப்பெரிய விருட்சமாக பல கல்லூரிகள், பல பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பட்டதாரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு அவர் போட்ட அந்த விதை. படிப்பு அப்படின்றது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் மிக முக்கியமானது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு படிப்பு அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அன்னைக்கே ஆணிவீராக ஆலமர விருட்சமாக விதை போட்டவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள்.

பம் கேட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் 100.9. இந்திரா படத்திற்கான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பாடல்கள் கேட்கும் பொழுது தனி உற்சாகம் பிறக்குது இல்லையா? பொதுவா இன்னைக்கு இந்தியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஒற்றை வார்த்தை ஒற்றை சொல் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு உலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் கூட வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியா இருக்குது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தேச தலைவர்கள் எத்தனையோ பேர் தன்னோட இன்பத்தையும் துன்பத்தையும் தியாகம் செய்து அவர்கள் போட்டு விதைத்த விதைகள் மட்டும்தான் இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில இந்தியா இருக்கு. அந்த இந்தியாவில் இன்னும் அதிகமாக சின்ன சின்ன சறுக்கல்கள் இல்லாமல் எல்லாத்தையும் உயர்த்தி நிற்கணும் அப்படின்னா மக்களாகிய நம்மளோட கடமை என்ன, நம்மளோட பங்கு என்ன? ஒரு நிமிடம் அதை சிந்திச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் உயர்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான். இந்த நம்பிக்கையோட தொடர்ந்து கேட்கலாம் என் விருப்பம் 10:25.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது இருபட பாடகு. இன்றைய இருபட பாடக நிகழ்ச்சியில் பட்டத்து அரசன் மற்றும் கட்டாகுஸ்தி திரைப்படங்கள் அந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பட்டத்து அரசன் திரைப்படத்திற்காக.

கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கப

நேரம் 10:57 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டது பட்டத்து அரசன் படத்தின் துள்ளலான பாடல்களையும் கட்டாகுஸ்தி படத்தின் ஆட்டப்புடவைக்கும் கொண்டாட்ட பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். இதே மாதிரியான அருமையான இரண்டு திரைப்படங்கள் இருந்த பாடல்கள் அடுத்த இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்கலாம் காற்றடைகளில்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் டீனேஜலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயர் அதிகாரிகள் உட்பட 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிக்ராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தே ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு அக்டோபர் 2 மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள். அது மட்டும் இல்லாம உலக அகிம்சை தினமும் கூட. அகிம்சை அப்படின்ற மாபெரும் ஆயுதத்தால உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர் காந்தியடிகள். கோபத்தை விட வன்முறையை விட அமைதிக்கும் அகிம்சைக்கும் தான் பல அதிகம்னு நிரூபிச்சனால். அதனாலதான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி அமைதி அப்படின்ற தலைப்பை ஒட்டி வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நான் ரோசி
1: மற்றும் செண்பகவல்லி. வணக்கம் ரோசி.
0: வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஒரு சுபமான தலைப்பு அமைதி அப்படின்றது. நம்ம
1: நானும் அமைதியாவே இருக்கலாம் அப்படின்னு
0: அதான் பார்த்தேன். என்னடா அமைதியா இருக்கீங்களே, தலைப்பு கேட்ட மாதிரி அமைதியாவே இருக்கீங்களா?
1: ஒரு மணி நேரமும் அமைதியா இருக்கு, ரோசி மட்டும் பேசட்டும் அப்படின்னு. சரி, நேயர்களும் நிறைய காத்துட்டே இருப்பாங்க இல்லையா, அமைதி அப்படின்னு சொன்னோன்னா நாங்க நிறையவே பேச காத்துட்டே இருக்கோம் அப்படின்னு. 04:52 மதுரையின் முன்னணி போடு 25:30, 25:30, 25:30, 75:30, 75:30, 75:30 என்ற எண்களில் வரலாம் நேயர்கள். அமைதி என்ற தலைப்போடு
0: இனிப்புல காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத கேட்டலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்மயன் குதித்துறை.
0: சொல்லுங்க, முதல் நேயரா வந்திருக்கீங்க. அமைதி அப்படின்னு நம்ம இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா.
2: அமைதியா படிப்புல கவனம் செலுத்தும் போது நான் ஸ்கூல் படிச்சு வந்தேன். அமைதி

0: ஈஸியா போகும்போது தான் நான் கர்நாடகாவில் நல்ல போஸ்டிங்கில் வேலையெல்லாம் வெறுக்க முடிஞ்சது. அதாவது அமைதி எல்லா இடத்துக்குமே சேர்க்குது, ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில் இளைஞர்கிட்ட அமைதியை காணான்றது தான் என்னுடைய வருத்தம்.
1: சரி, இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தீங்க இல்லையா? ஆ, இது 10th லையா 12th லையா?
0: 8th ல. அப்போ மிடில் ஸ்கூல் தான் இருந்தது, அப்போ இப்போ பிளஸ் டூ வரைக்கும் இருக்கு, எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கு, குறிப்பிட்டல இருக்கு.
1: சரி, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னா அமைதியா இருக்கணும் அப்படின்றீங்க, அமைதிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதை நல்லா சொல்லுங்களேன்.
0: படிக்கிறதுக்கு இன்னைக்கு மாதிரி செல்ல கையில வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படிச்சீங்கன்னா 60 வாங்க முடியாது, 30 வாங்க முடியாது, 100க்கு 100 வாங்கியிருக்கேன், சென்டம் கணக்குல வாங்கிருக்கேன்னா
1: அது காரணம் கான்சன்ட்ரேஷன். சொல்றீங்க வேலைக்கு போகணும்னா அமைதி வேணும் அப்படின்னு
0: சொல்றீங்க. கூட வாங்க வைப்பாங்க, இன்னைக்கு அடிக்காம சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கீழதான் போவாங்க.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி.
2: ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்பயும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடிக்கல அப்படின்றதுக்காண்டி படிக்கலன்னு சொல்லிட முடியாது இல்லையா?
1: கண்டிப்பா. அமைதி அப்படின்றது எந்தெந்த இடங்கள்ல எப்படிலாம் உபயோகமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய நேர்கள் வரலாம். 0452 மதுரையின் முன்னணிப்போடு 2530170 2530171 என்ற எண்களில்
2: அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
3: விருதுநகர் மாவட்டம் சாத்திரோட்டம் சிந்தப்பள்ளி காந்தன் நீசாணி.
2: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது நம்ம அமைதிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்பவுமே இருக்கணுங்கிறது இல்லாமா, அமைதி வந்து அவ்வப்போது இருக்கிறதா அமைதிங்கிற வார்த்தை வந்து, அந்த அமைதிங்கிறது வந்து நம்ம அமைதியா இருக்கும்போது சில காரியங்களை நம்ம வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: அமைதியா இருந்தா சில இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் நமக்கு கிடைக்குதுமா அமைதியா இருந்தா ரெண்டு தடவை மூணு தடவை நான் கேக்குறேன் என்ன அவர் கண்டுக்காம போயிட்டு வர்றாரு பழையபடி.
3: அப்படி வரும்போது நானு பழையபடியும் வந்து 3வது முறை ஐயா இந்த பாஸ்போர்ட் டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறேன். கேட்கும்போது ஏங்க நீ இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படி அப்படி சொல்ற நேரத்துல ஹலோ
2: சொல்லுங்க கேட்டுதான் இருக்கும்.
3: அப்படி சொல்ற நேரத்துல வந்து நான் அமைதியா இருந்தேன், 2-3 தடவை நான் கேட்டேன், நீங்க வேற பதிலே சொல்லலன்னு சொல்லி நான் ஒண்ணுமே அவர்கிட்ட நான் பேசல. அந்த அமைதியா இருந்ததுனால பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா அவர் 3 தடவை உங்களை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க கவனிக்கல, சீட்டு குடுக்கறதுக்கு நீங்க கவனிக்கவே இல்ல அவரா அப்படின்னு
1: சொன்னாங்க.
3: அப்பவும் கூட நானு நம்ம மேல தவறு இல்ல நான் அப்படின்னு சொல்லி நம்ம 2 வார்த்தை பேசினோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல நான் அமைதியா இருந்ததுனால எனக்கு 4 பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க, அவரும் என்கிட்ட மன்னிப்பு கண்ட மாதிரி கேட்டாரு, ஐயா தவறு என் மேலதான் நீங்க எதுவும் அர்த்தப்படுத்தாதீங்க அப்படின்னாரு கண்டக்டர். இது மாதிரி சூழ்நிலையில அமைதிங்கிறது நல்ல ஒரு ஒரு விஷயம் தான்மா. ஆனா அமைதி வந்து எப்பவுமே அமைதியா இருக்க முடியாது, சில நேரங்கள்ல அமைதியா இருந்துதான்.
2: அந்த நேரத்துல விவாதங்களை வந்து தவிர்த்திருக்கு உங்களுடைய அமைதி.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது நிறைக்குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி அமைதியா இருக்கணும் அப்படின்னு. இப்ப வந்து ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆடணும், ஏற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்கள்ல நம்ம பேசக்கூடிய பேச்சும் நடந்துக்கிற முறைகளும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் நம்மள வந்து தீர்மானிக்கும். நம்ம வாக்குவாதம் பண்றதுனாலயோ இல்ல இமேல தப்பே இல்லை அப்படின்னு அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கதான் செய்யும்.
2: இடம் பொருள் ஏவல் இது அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு

0: நாணயமும் ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 11:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை கேட்டுட்டு இருக்கும் அமைதி அப்படின்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோட நேயர்களோட பேசிக்கிட்டு இருக்கும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா இருவரும்?
3: நலமா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க. அமைதி,
2: அதாவது அமைதி, அமைதி தான் வந்து எங்கேயுமே ஒரு நிலைத்து நிக்க கூடியது. நம்ம வந்து ஒரு எங்க போனாலும் சரி, ஒரு அமைதியான ஒரு சூழல் இருந்தாதான் அங்க உள்ள நல்ல ஒரு பண்பாடாக இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைதிக்கிட்டு தான் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எந்த இடத்துலயும் நம்ம வந்து அமைதியாக ஒரு எந்த செயல் செய்தாலும் ஒரு அமைதியாக பொறுமையாக செய்தால் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். இப்ப காந்தியடிகளை பாத்தீங்கன்னா அமைதி வழியில தான் நமக்கு வந்து போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார். அது போல எங்கேயுமே அமைதி இருந்தாதான் நமக்கு வந்து நல்ல நடக்கும்ங்கறதான் என்னுடைய கருத்தாக.
1: சரி, அப்படி உங்களை யாராவது அநாவசியமா கோபப்படுத்தும் போது நீங்க வந்து அமைதியா இருந்த அந்த தருணங்களை கடந்திருக்கீங்களா?
2: ஆமா மேடம். அதாவது நமக்கு வந்து மற்றவங்க பேசுகின்ற போது நம்ம வந்து அந்த இடத்துல விட்டு அமைதியா நம்ம வந்துட்டோம்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடணும்.
3: கடந்து வந்துட்டாலே பிரச்சனை இல்லைன்றீங்க. இருக்கும் பொழுதுதானே அவங்க பேசுறதெல்லாம் காதுல விழுகும்.
2: ஆமா, நம்ம இருந்தா தானே பேச போறாங்க. அதனால நம்ம வந்து கடந்து வந்துட்டு அப்புறம் போய் என்னங்க இப்படி பேசுனீங்கன்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சமரசம் ஏற்பட்டு விடும்.
3: சரிங்க ஐயா, நன்றி. ரொம்ப நன்றி. அருமையா சொன்னாங்க. அமைதி அப்படின்னா அமைதியான இடங்கள்ல சில விஷயங்கள் வந்து நிதானமா முடிவெடுத்தோம் அப்படின்னா அதுதான் வெற்றிக்கான பதையா இருக்க முடியும் அப்படின்னு. சரி, இப்ப 11:17 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரைல இருந்து நான் ஜெயா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்மா. சொல்லுங்க. நீங்க
4: அமைதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா?
3: ஆமா.
4: இன்னைக்கு நான் சொல்றது வந்து என்னன்னா, நம்ம முதல்ல வீட்டுல ரொம்ப அமைதியா இருந்தாலே குடும்பத்துல வெளியே நம்ம அமைதியா இருக்க முடியுங்கிறதுதான் என்னோட கருத்து மேடம்.
3: வீட்டுல அமைதியா இருக்கணும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க அமைதி படுத்தினால் சரி, அமைதி படுத்தல அப்படின்னா எப்படி அமைதியா இருக்க முடியும்?
1: இல்ல, முதல்ல நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணும் போது?
4: அதாவது வீட்டுல வந்து அப்படி இருக்கேன், வெளியே வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல முடியாது மேடம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம ரொம்ப அமைதியா இருந்தோம்னா, அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு மேடம். பேசக்கூடிய இடத்துல பேசணும் கண்டிப்பா இல்லையா?
3: அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு,
4: தப்பு
3: பேச வேண்டிய இடத்துல
4: பேசுறதும் தப்பு,
3: பேசுறது அதிகமா பேசுறதும் தப்பு
4: கண்டிப்பா. அதாவது நம்ம ரொம்ப அமைதியா இருந்தோம்னா ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கீழே போட்டு மிதிக்க பாப்பாங்க மேடம். அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா போஞ்சு எதைத்தான் செய்யணும் மேடம். அதுக்காக ரொம்ப இதை பண்ணக்கூடாது. ஓரளவு எல்லாம் மீறாத அளவுக்கு நம்ம கோவப்படணும் கண்டிப்பா. அதுக்காக எல்லா இடத்துலயும் நம்ம அமைதியா இருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட பணிவான
3: நிகழ்ச்சியில ஒரு கருத்து சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து ஆரம்பிங்கப்பா, அப்புறம் வெளியில நீங்க அமைதி காக்குறதெல்லாம் சரி அப்படின்னு. சோ வீட்டுல அமைதியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க ரோசி.
1: முதல்ல அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க படுத்துற டென்ஷன், அதுவே நம்மளால அமைதியா இருக்க முடியாது. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சகிப்புத்தன்மையோட போனாலும், இந்த ஸ்கூல் லீவு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஹாலிடேஸ்ல நம்மள படுத்துற பாடு இதுல எங்கிட்ட அமைதி அப்படின்னு தான் கேள்வி வருது. இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம காதல வாங்காம அதை கொஞ்சம் நம்ம தள்ளிட்டு போயிட்டோம் அப்படின்னா,
3: பொதுவா வந்து குழந்தைகளோட இயல்பு என்ன அப்படின்னா துருதுருன்னு இருக்கணும். அதுதானே ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம ரசிப்போம். ஸோ அந்த துருதுருன்னு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அமைதிப்படுத்தணும், அமைதியா வந்து அவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்ல கையில கொடுத்துட்டோம்னா அமைதியாயிருவாங்க. ஆனா இப்ப எல்லா குழந்தைகளும் அதைத்தான் பண்றாங்க. சோ அதை தவிர்த்து செல்லாம அவங்களை வேற எப்படி, வேற வழிகாட்டுதல் மூலமா, வேற அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர மாதிரியான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம்.
1: அதாவது முன்னெல்லாம் நம்ம வந்து வெளியில போய் விளையாண்டோம், இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. அது மூலமா நம்ம அவங்களை திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு
3: கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கலாம். லீவு விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வேலைகள் எப்பா வேலையை விடுப்பா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லாம பரவாயில்ல வாங்க நம்ம உட்காந்து

0: விளையாடுவோம், நம்ம உட்காந்து கதை சொல்லுவோம், இல்லை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவோம். இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்களுக்கான நேரம் ஒதுக்கும் பொழுது நிச்சயமாக அமைதியாக இருங்கப்பான்னு சொன்னால் கேட்பாங்க
1: அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை.
0: வரக்கூடிய அடுத்த
1: நேயர் வணக்கம்.
2: மதுரை வானொலி நிலையத்தாறுகளுக்கும் நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் ரோசி தமிழ்ச்செல்வி இருவருக்கும் உற்சாகமான அமைதியான காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். வணக்கங்களுடன் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து.
0: கண்டிப்பா
1: எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி
0: வீட்டுல இருப்பாங்க,
1: பேசிட்டு இருக்குது செண்பகவல்லி, பேசிட்டு இருக்காங்க.
0: இல்ல அடுத்து வந்துருவாங்க அவங்க, இன்னைக்கு மதியம் அவங்கதான்.
2: செண்பகவல்லி ரோசி. ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா, ஆமாங்க.
1: சொல்லுங்க அமைதி.
2: அதாம்மா அமைதி அப்படிங்கிற கண்ணாடி மாளிகையில நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆசிரியர் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும். ஏனென்றால் கவன சிதறலை முறியடிப்பதற்காக அங்கே அமைதி தேவைப்படுகிறது. ஒரு அறிஞர், ஒரு பேச்சாளர் சொற்பொழிவு நடத்துகிறார் என்றால், ஒரு மேடையில் ஒரு அறிஞர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் மக்கள் அது அமைதி காக்க வேண்டும். அப்பத்தான் அவர் என்ன பேச போகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும்.
0: ஆனா இன்னொரு விஷயம், பேச்சு திறமையால அவங்களை அமைதிப்படுத்த முடியும் இல்லையா? பேசுற வசீகர பேச்சாலேயே எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அப்படியே ஒரு நிமிஷம் நின்னு கேட்கக்கூடிய அளவு அந்த பேச்சு திறமை இருந்தது அப்படின்னா அமைதிப்படுத்த முடியும். ரெண்டு பக்கமும் பார்க்கலாம்.
2: ஆமாங்கம்மா, அதே நேரத்துல ஒரு பட்டிமன்றம் நடக்குது, அதுல ஒரு நகைச்சுவை சொல்லிவிட்டார் என்றால் யாருமே அமைதி காக்க முடியாது. அந்த மேடையே கலகல கலகல என்று ஜொலிக்குமாமா. அப்படியெல்லாம் இருக்கு. அதான் இடம்பொருள் ஏவல், அதாவது அமைதி நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மனசுக்கும் மிக மிக அவசியமாமா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. நிச்சயமா அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க. அமைதி அப்படின்றது வெளியில இருந்து இல்ல, நம்ம உடல் உள்ளத்திற்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் 11:22. வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படுகில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் வன்முறையற்ற ஒரு பாரத நாடாக நம்ம இந்திய நாடு இருக்குமே. எல்லா நாடுகள்ல ஒப்பிடையில நம்ம இந்தியா வந்து ரொம்ப அகிம்சை வழியாகவும் அமைதி வழியாகவும் செய்யப்படுகிறது அப்படின்னு மற்ற நாடுகள் பார்த்து நம்ம இந்திய நாட்டை பெருமை கொள்றாங்க. இப்போ நம்ம அண்ணல் காந்தியடிகளையே எடுத்துக்கோங்க. அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு இந்த இந்தியாவிற்கே சுதந்திரம் அப்படிங்கறத பெற்றார். நம்ம வாழ்க்கையில அமைதி எங்கெங்கெல்லாம் தேவைன்னு கேட்டிருக்கிறீங்க. ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கணும். ஒண்ணு, ஒருத்தவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொறுமையாக அமைதி காக்கணும். சரி, நமக்கு பிடிச்சவங்க தானே பேசிட்டு போறாங்க, வார்த்தைகள் விடுறாங்களா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலான்னு அந்த இடத்துல அமைதி காக்கணும். நம்ம கோபப்பட்டு மறுபடியும் அந்த இடத்துல அமைதியை இழந்து வார்த்தைகளை விட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கறதே இருக்காரு. ரெண்டாவது, ஒரு கிறிஸ்துவ சிச்சுவேஷன் அப்படின்னு வரும் பொழுது நம்ம அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் காக்கணும். ஏதாவது ஒரு பூகம்பமோ அல்லது எர்த்குவேக்கோ அல்லது நேச்சுரல் கலாமிட்டிஸோ வரும் பொழுது பரபரப்பரன் இல்லாம சில சிறப்பாக சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம அந்த இடத்துல பொறுமையா நிதானமா அமைதியாக நம்ம செயல்படக்கூடிய சிந்தனையில நம்ம ஒருமுகப்படுத்தினோம்னாவே வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய ஒண்ணு சொல்லணும்னா மேம், அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா உலகத்துல பெரிய மாற்றம் அப்படிங்கறத ஏற்படுத்த முடியும். அதனாலதான் சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும்னு. கோபப்பட்டு வார்த்தைகள் விடுவதனால ஒரு மாற்றம் ஏற்படுத்து போவதில்ல. அமைதியாக இருந்தோம்னா நிச்சயம் நமக்குரிய அந்த அங்கீகாரமும் மாற்றமும் ஏற்படலாம்ங்கிற முக்கியத்துவம் இருந்தாவே அமைதி சிறப்பானதுன்னு நம்ம உணர முடியும்.
0: சரிங்க ஐயா, நன்றி, நன்றி. அமைதி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்தியா வந்து அஹிம்சை அமைதியின் மூலமா தான் அப்படின்னு.
1: ஆனா என்னன்னா அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அப்போ வந்து நம்ம வந்து படபடப்பா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னது வந்துட்டு கொஞ்சம்
0: அது எப்படி அமைதியா இருக்க முடியும்,
1: இருக்க முடியும்னு தெரியல.
0: அவசரமான ஒரு சூழ்நிலை, நம்ம சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு
1: சின்ன பிரச்சனை
0: வந்தாலே அதை என்ன பண்றது, நம்ம மூளை நம்ம உடலே அப்படியே ஆடி போயிரும் இல்லையா. அந்த நேரத்துல பரபரப்பா உடனே வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றதுதான் மூளை தோணும். அந்த இடத்துல அமைதி அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா நிதானமா சில, அதாவது ரொம்ப பரபரப்பா செய்ய

0: बहुत कुछ अच्छा होने की संभावना दिख रही है, क्योंकि महिलाओं के स्ट्रोक प्ले में प्रवणी उर्स जो हैं वो पहले स्थान पर पहुंच गई हैं और दीक्षा डागर और अदिति अशोक के साथ जो भारतीय टीम है वो दूसरे स्थान पर इस समय चल रही है। बस ये बढ़त बनाए रखें। और पुरुषों की बात करें तो वीर अलावत 10वें स्थान पर हैं, सप्तक तलवार 11वें, और पुरुषों की जो टीम है उसमें भारत जो है इस समय 6ठे स्थान पर चल रहा है। तो गोल्फ से भी हम उम्मीद कर सकते हैं
1: जी। एंड अ वेरी क्विक अपडेट विच वी लेफ्ट यू इन द लास्ट अपडेट आपके साथ, जब हमने छोड़ा था पिछले अपडेट में, कि भारत के सुजीत खलखल पुल्ड ऑफ अ स्टनिंग अपसेट डिफीटिंग रेनिंग ओलंपिक चैंपियन एंड होम फेवरेट कोटारो क्यू का इन द मेंस फ्रीस्टाइल 65 किलोग्राम सेमीफाइनल, और इसके साथ अब वो गोल्ड मेडल के लिए 65 किलोग्राम फाइनल कैटेगरी में कम्पीट करेंगे आज दोपहर 3:45 टू बी मोर स्पेसिफिक 2:46 PM इंडियन स्टैंडर्ड टाइम। द न्यूज हैज बिकम ऑफिशियल। सुजीत 1-3-3 ऑन क्राइटेरिया, scoring the decisive final point after trailing 0-2 in the opening period. The Indian wrestler fought back brilliantly in the second period, scoring 3 points to seal a memorable victory. Here's rooting for Sujit.
0: और उनका final जो होना है वो तजाकिस्तान के अब्दुल माजिद कुदीव के साथ होना है, तो उम्मीद करें एक स्वर्ण पदक और भारत की राह देख रहा है।
1: Right, and a quick update also from wrestling to just finish this off. India's Dipanshi has kept her medal hopes alive after dominating Cambodia's Deet Samnang in the women's 50 kilogram repercharge. She secured a 10-0 victory by technical superiority to book a place in the bronze medal bout. और अब आपको भारत की दीपांशी भी आज दोपहर 3:58 पर इंडियन स्टैंडर्ड टाइम पर खेलते हुए अपने बाउट में नजर आएंगी, होपफुली ऑल्सो गेटिंग अस अ पोडियम फिनिश इन दैट। दैट इज ऑल दैट वी हैड इन दिस अपडेट। मैं हूँ साक्षी मांडवाल और मेरे साथ अनुपम पाठक। हमें अभी के लिए दीजिए इजाजत, दोबारा एक बार आपसे फिर से जुड़ेंगे दोपहर के 12:30।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 11:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய கண்ணாடி மாளிகை அமைதி அப்படின்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோட வளம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு நம்ம அடுத்த நேரை சந்திக்கலாம். ஒரு முறை புத்தரை ஒருத்தர் வந்து கண்டபடி காரணமே இல்லாமல் திட்டிருக்காரு. புத்தர் நமக்கு தெரியும் அமைதியாக இருப்பார், அவர் அதையுமே அமைதியாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்து கேட்டுட்ருக்காரு. உடனே அந்த பர்சன் திட்டி முடித்ததும், உங்ககிட்ட ஒரு பரிசு இருக்குது, அதை நீ ஒருத்தவங்கிட்ட கொடுக்குற, அதை வாங்கிக்கலன்னா அந்த பரிசு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அது என்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே போல தான் நீ கொடுத்த கோபத்தையும் திட்டையும் நான் எடுத்துக்கல, ஸோ அது உன்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு அமைதியாக பதில் சொல்லியிருக்காரு. கோபமும் கெட்ட வார்த்தைகளும் மற்றவங்க நமக்கு தர கிஃப்ட் மாதிரி, அதை நம்ம எடுத்துக்காமல் அமைதியாக கடந்து போயிட்டால் பாதிப்பு நமக்கு கிடையாது அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத கேட்டுடலாமா?
6: கேட்டலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம், அதாவது ரோசி மேடம் அவர்களுக்கும் செண்பவழி மேடம் அவர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்.
6: சொல்லுங்க
7: மேடம். எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு மேடம். நான் வந்துட்டு என்ன என்னுடைய வாழ்க்கை எப்படின்னு சூழல் எப்படி இருந்துச்சுனாக்கும், ஒரு 600 கேரக்டர்ஸோட நானும் ஒரு கேரக்டரா இருப்பேன். நான் வந்து டாப் மோஸ்ட் கேரக்டரா இருப்பேன், கீழே வந்து எனக்கு சப்பார்டினேட்ஸ் நிறைய இருப்பாங்க. அது வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் கொடுக்குற அந்த ஒர்க் ப்ரெஷர் டார்ச்சர் அது ஒரு ஒரு லயனு. நெக்ஸ்ட் மிஷினரிஸ்ல இருந்து நான் ஒர்க் பண்ணி அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா காதே செவ்டாயிடு, உள்ள பேசுறது கேட்கவே கேட்க ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 83 2012 வரைக்கும் அப்படி வேலை பார்த்துட்டு, அப்புறம் 12 வரைக்கும் நான் ஒரு லேப்ல வந்து ஹெட்டா இருந்தேன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல. இது வந்து சிச்சுவேஷன் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு 63 எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 53 வச்சுக்கீங்களா, 10 விட்டுருங்க, அமைதியை நான் தேடிக்கிட்டே இருக்கேன் மேடம். இன்னைக்கு வரைக்கும் அமைதி கிடைக்கல. காரணம் என்னன்னு சொன்னீங்கனாக்கும் என்னுடைய வாழ்க்கை சூழலா இல்ல எப்படியான்னு தெரியல, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. நான் வந்துட்டு குயிக்கா ஃபாஸ்டா அந்த ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரைஸ்லயே நான் வாழ்ந்து வந்துட்டேன். ஸோ அச்சீவ்மெண்ட் எல்லாத்துலயும் நான் சாதிச்சிட்டேன், ஃபேமிலி லைஃப்லயும் சரி ஒர்க் எல்லாத்துலயும் நான் சாதிச்சிட்டேன். ஆனா அமைதி மட்டும் எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கோ அந்த கேரக்டர்ஸ்னால வர்றதா, இல்ல என்னோட அடுத்தவங்க தப்பு பண்ணா அதை டைகனஸ் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியலையா, இது மாதிரி நிறைய கேள்விகள் ஏன்

0: இருக்கு. அருமையான தலைப்பு காலையில செண்பவழி அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு தலைப்பு வந்துட்டு கண்ணாடி மலையில அமைதிங்கணும். அப்பவே நான் ரொம்ப துள்ளி குதிச்சேன், ஒரு 10 வயசு சிறுவன் மாதிரி குதிஞ்சேன். 83 வரைக்கும் நான் காலேஜ் படிக்கிறேன்னு எந்த கவலைகளும் இல்லை, எதுவுமே கிடையாது. 83ல இருந்து பின்னாடி ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் எஜுகேஷன் வேலை ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் ரெண்டுலயுமே நிறைய கேரக்டர்ஸ், ரெண்டுமே ரெண்டு ட்ராக்கா இருந்தது. இருந்தாலும் என்னால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாகும்,
1: வெளியில அமைதியை தேடாம உங்களுக்குள்ளேயே தேடினீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: இப்போ அமைதின்னு சொல்றீங்க இல்லையா, இது வரைக்கும் அமைதியே கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல கிடைத்த அமைதி, நீங்க வேலை பார்க்கும் பொழுது உங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா, உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களை எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் எல்லா விரைவிலும்
0: அது கரெக்ட் மேடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அதைதான் இப்ப இது வந்து என்னுடைய ப்ராப்ளம்ஸ் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே இம்போஸ் பண்ண முடியாது.

0: இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களை எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் எல்லா விரைவுகளும் ஒரே மாதிரி.
1: அது கரெக்ட் மேடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அதைதான் இப்ப இது வந்து என்னுடைய ப்ராப்ளம்ஸ் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே இம்போஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. அப்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்கில்ஸ் என்னுடைய ஸ்டப்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு அன்ஸ்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்கில்ஸும் ஸ்டப்ஸும் சொல்லுது. இது என்ன, நான் எதுல பெஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் பெர்ஃபெக்டா இருப்பேன் மேடம், மெத்தட் ஸ்டடியில நான் பெர்ஃபெக்டா இருப்பேன், மேனேஜ்மெண்ட்ல நான் பெர்ஃபெக்டா இருப்பேன், கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதுல எல்லாமே நான் வெரி வெரி வெரி ஸ்ட்ராங். ஒரு பத்து நிமிஷம்ல முடிக்க வேண்டிய வேலையை வந்துட்டு நான் ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவேன், நாலு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஹாஃப் அனவர்ல
0: முடிச்சிருவேன்.
1: கொடுத்த கிஃப்ட் எடுத்துங்க அடுத்தவங்க வந்து ஒரு அடி நம்ம இடத்துல கட்டணும், நம்ம அங்கிட்டு போய் சண்டைக்கு போறோம். ஒரு மரத்தை வெட்டி அவங்க மரத்தோட கிளைகள் வந்து நம்ம வீட்டுல வச்சு நம்ம சண்டைக்கு போறோம். அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. எங்க இருந்து அமைதி கிடைக்கும்? அப்ப பொறுமை வேணும், அமைதி வேணும்னா எல்லாருமே பெர்ஃபெக்டா இருந்தா தான் அந்த அமைதி கிடைக்கும். நான் கரெக்டா இருக்கேன், மத்தவங்க கரெக்டா இல்லாத அந்த இடத்துல ஃபிக்ஷன் வருது, ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றத்துல நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியல, பிரச்சனைகள் அப்படிதான் வருது. இதுதான் பிரச்சனைகள். ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்றது கொண்டுட்டு வர ஈஸி, ஆனா அடாப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
2: எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான், நீங்க வேலைக்கு ஸ்டார்டிங்ல போகும்போது நம்ம படித்தது ஒன்றாக இருக்கும், வேலை பார்க்கிற இடத்துல வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து சில இடங்கள்ல தடுமாறி இருப்போம். அன்னைக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்க கை கொடுத்து நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க. அதே போல நீங்க வந்து கொஞ்சம் உங்களை விட குறைவா இருக்காங்கன்னா நீங்க உங்களுக்கு பொறுமையை எடுத்து சொல்லலாம்.
1: இல்ல மேடம், நான் ஒரு விஷயம் சொல்றேன் மேடம், நான் படிச்சது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா? அப்ப அந்த மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நான் ஜாபுக்கு போறப்ப எனக்கு வந்துட்டு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து ஃபுல்லா நான் ரிகனைஸ் பண்ணிக்கிறேன், தப்பு பண்ணாலும் அந்த தப்ப வந்து இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டு நானே போய் சொல்றேன், அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் நான் வாங்கிக்கிறேன்.
0: இப்போ நீங்க அந்த இடத்துல அந்த பாயிண்ட் பிடிங்க, ஒரு தவறு செய்யறீங்க இல்லையா, அப்போ யானைக்கும் அடிசருக்கும். இப்ப நீங்க தவறு செய்யும் பொழுது அந்த இடத்துல யோசிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம இது தவறு
1: செய்யிட்டோம், தப்பு பண்ணிட்டேன்.
0: அப்படிதான் மற்றவர்கள் எப்பொழுதும் முழுதா திருப்தியா ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுலயே. அசிங்கயா, ரொம்ப நன்றி, நன்றி நன்றி. ரொம்ப நேரம் பேசியாச்சு, ஆனா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது எல்லா விஷயத்திலயுமே வந்து சரியா துல்லியமா இருக்கக்கூடிய ஒருத்தர் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களோட குணாதிசயங்கள், வளர்ப்புகள், சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட திறமைகளும் வேற மாதிரிதான் இருக்கும்.
2: கண்டிப்பா ஒருத்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது தனித்துவம் வாய்ந்ததுதான். சரி, அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: கோபம் வரும், வாங்கன்ற பேச்சு அவங்க கிட்ட இருக்காது, அதனால நல்லது இல்லாத பேச்சு இருந்தாலும் நம்மளால அதை கடைபிடிக்க முடியல. ஆனா அமைதின்றதுனால எத்தனையோ காரியத்தை எத்தனை பேர் நல்லா முடிச்சிருக்காங்க. சமாதான புறான்னு அப்பயே விட்டாங்க நேரடினா நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. அதனால சமாதானமா போறதா, பொறுமையா இருக்கிறதா, அமைதியா இருக்கிறதா, எல்லாமே நல்லதுதான். நல்லதுன்னு தெரிஞ்சு நம்மளால கடைபிடிக்க முடியல. எம்பிட்டோ காரியம் நம்ம நல்ல அமைதியா இருந்து நம்ம குடும்பத்திலேயே கூட இருக்கட்டுமே, ஒருத்தவங்க ஒண்ணு பேசும்போது அதை நம்ம ஆப்போசிட்டா பேசி சொல்லாம இருந்தாலும் அது அமைதிக்குதான் அர்த்தம், அது பிரச்சனை கூடாம இருக்கும். நம் பிரச்சனை நம்மளோட முடிஞ்சதோ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்களே நாளாக ஆக காரணமே பதில் சொல்லுன்ற மாதிரிதான். பொறுமைன்றது பூமியை காட்டிலும் பெருசு, பொறுத்தார் பூமியால் வர சொல்றாங்க. நெகுந்தாது பொறுத்து போறதுல ஒரு குத்தமும் இல்ல. அவங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும். மன அமைதின்றது சாதாரணம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. மனசு அமைதியா வச்சுக்கோங்க, தன்னாலே உங்களுக்கு
2: குடும்பங்கள்ல
0: நிறைய பிரச்சனைகள் வருது, எடுத்து எடுத்து பேசுறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசி வாக்குவாதம் செய்யறத விட கொஞ்சம் அப்படியே அமைதியா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு.

0: அதுதான், அதாவது கல் நம்ம முன்னாடி பக்கத்துல வைக்கும் போது பெருசா தெரியும், அதை தூரத்துல வச்சுட்டு உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீ என்ன பண்ணு, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை நமக்குள்ள போட்டு மூழ்கி அதுலயே நினைச்சிட்டே இருக்கும் பொழுதுதான் அது அது ஒரு
1: பூகம்பமா வெடிக்கும்.
0: அதை இரு கொஞ்சம் நம்மகிட்ட இருந்து வெளியில வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதையும் கெட்டதையும் நம்மள இருந்து வெளிப்படுத்திடணும். வெளியில வச்சுட்டு இது இருக்கா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னு அமைதி தன்னால வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இன்னும் நிறைய நேர்கள் காத்துட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 11:52 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு அமைதி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அமைதியான நதியிலே ஓடும் அப்படின்னு பாட்டுதான் ஞாபகம் வருது. பொதுவாக அமைதியா இருக்கும் பொழுது நதி கூட ரொம்ப அழகா இருக்கும். அதுவே ஆக்ரோஷமா வந்தது அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது இல்லையா. ஸோ அமைதி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம், அது இயற்கை மட்டும் கிடையாது, மனிதனுக்குள்ளும் இருக்கணும் அப்படின்றதுதான்.
2: அடுத்த நேயர் நம்ம சந்திச்சிடலாம்.
1: நேயர்கள் அமைதி பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. 11:53 வரும் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, செங்கமொழி மேடத்துக்கும் வணக்கம் சொல்லி இளையவர் சகுந்தலா தேகிந்துபுரம்.
1: சகுந்தலா சொல்லுங்கம்மா.
3: அமைதிங்கும் போது எனக்கு ஒரு கதை குட்டி உண்டுக்காக நீளமாலாம் சொல்ல சாப்பிட்டா வந்து அடுத்த நேர இதை கிடைக்கல டயத்தி வந்து அவர் பேரு இளமை பள்ளியில் படிக்கும் போது கல்லூரியில் படிக்கும் போது பேரு நரேந்திரன் பேரு அவர் பேரு, அது தெரியும். அவர் ஸ்கூல்ல படிக்கும் போது வேற பையங்க பசங்க பள்ளியில் படிக்கும் போது வேற பசங்க தப்பு பண்ணும் போது சார் வந்து அந்த பையனோட தப்பு பண்ணாத தேவானந்த நரேந்திரனையும் சேண்டப் ஆண்டு டேங்கின்னு சொல்லி பெஞ்சில ஏத்திட்டுவாங்க. பெஞ்சில ஏத்துனாங்க, எல்லாரும் கீழே இறங்கிடுவாங்க. அந்த ஒவ்வொரு பீரியட் டைத்து முடிஞ்சோடனே எல்லாரும் இறங்கிடுவாங்க. ஆனா இவன் மட்டும் ஸ்கூல் முடிகிற வரை நின்றுட்டே பாடத்தை
1: கவனிப்பாரான்.
3: அப்ப அங்க கடைசி சார் வந்துட்டு தரேன், ஏப்பா எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, நீ என்ன தப்பு பண்ணு கேட்டு இது பண்ணி சொல்லும் போது, ஆமா என்ன ஆசிரியர் நிக்க சொன்னாங்க, நான் தப்பு பண்ணினேன் பேசிட்டு இருந்தேன் வகுப்பு நேரத்துல, அதனால என்ன நிக்க சொன்னாங்கன்னு சொல்லி பெருமையா சொன்னாராம். சொன்ன உடனே அவரை பாராட்டி என்னுடைய நேர்மைக்கும் இது கரெக்டா இதுக்கும் பாராட்டேன்னு சொல்லி பாராட்டினாரு. இன்னொரு குட்டிகளை விவேகானந்தர் ஜி சிகாகோ மாவட்ட அம்மா மாநாட்டுக்கு போகும்போது ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஏறினாங்க. அப்ப அந்த சுவாமிஜி விவேகானந்தர் வந்து இந்த சாவி உடைய அணிஞ்சு இந்த தலப்பாவை கட்டிப்பாங்க இல்லையா, அதை கட்டியிருந்தாங்க. அப்ப அந்த ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் இவருக்குதான் இங்கிலீஷ் தெரியாது கூட, இவர் எனக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும், அவருக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும், அது எல்லாருமே அறிஞ்சதுதான். அப்ப ரெண்டு பேரும் இவரை இவரை தம்ம சித்ததாங்க எழுதி இந்த வேஷம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன அவரை கேலி சிங்கல் பண்ண முடியுமோ பண்ணிட்டே வந்தாராம். இவர் பொறுமையா அதை கேட்டு சிரிச்சுட்டே வந்தாராம். அந்த சித்தாக்கா வந்த உடனே இதுல இருந்து கீழே இறங்கணும், மத்த அதிகாரிகள் ஆபீஸ்லாம் அவரை வணங்கி வாங்க சுவாமி ஜீன்னு என்ன வந்து இவங்களுக்கு அப்பதான் தான் செஞ்ச தப்பு உணர்ந்தது. அவ்வளவுதான் பொறுமையா இருந்து அமைதியா வரன்ட்டு அவங்க காலில் வந்து சாப்பிட்டாங்கம்மா மன்னிப்பு கேட்டாங்களா வெள்ளக்காரன். இந்த கதை சொல்லவும் ஆசை.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: சகுந்தலா அம்மா, நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆனா 11:55 பொதுவா அமைதின்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வருது மதர் தெரேசா அவங்க தான். ஏன்னா அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக சேவை செய்தவங்க. அவங்க என்னென்னா கல்கத்தாவில் ஒரு பகுதியில் நோயால் பாதிக்கப்பட்ட, அதாவது நம்ம தொடக்கூட பக்கத்தில் போகவே வந்து ஒரு அருவறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நிறைய சேவை செய்தாங்க. அதில் முக்கியமாக வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணத்தை யார்கிட்ட கேட்கலாம்? பணம் இருக்கிறவங்ககிட்ட தானே கேட்க முடியும். அப்படி வசதியாக இருக்கிறவங்ககிட்ட வந்து பணம் கேட்க போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு பணம் தேவைப்படுது மருத்துவ உதவிக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த வசதியானவர் சொன்னாராம், பயங்கரமாக திட்டார், என்னென்னமோ சொல்லி திட்டி முடித்ததுக்கப்புறம் காரி துப்பெல்லாம் செஞ்சுருக்காராம் கையில் வாங்கிட்டு. பரவாயில்ல, நான் கையில் வாங்கிட்டேன், இப்போ பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு நிமிஷம் அந்த மனிதரே அப்படியே ஷாக் ஆயிட்டாரான். என்னம்மா இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்து. ஏன்னா எதுக்காக ஒருத்தருக்கு அமைதிக்கான பரிசு கொடுக்குறாங்க, நோபல் பரிசுன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஸோ பொறுமை, அந்த பொறுமையினால தான் அவங்க நிறைய நோயாளிகளை, மனநோயாளியாக அவங்க விஷயம் அதுதான். ஸோ அமைதினால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு கோபப்படுறோம், டக்குன்னு வந்து பொறுமை இழந்துடுறோம், வார்த்தைகளை விட்டுறோம். அது உறவு முறையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பெரிய விரிசல்களையே உருவாக்குது. அந்த ஒரு நிமிடம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும்,
1: யோசிக்கிறோம்,
0: யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சில நேரங்களில் இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப கோபம் வருதா மனசுக்குள்ளேயே, ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பத்து முடிகிற வரைக்கும் கோபம் குறைஞ்சிரும். இல்லாட்டினா டக்குன்னு தண்ணி எடுத்து ஒரு சிம்பு தண்ணி குடிச்சிரு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேரம் 11:57,
1: 7:35 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, வன்முறை அப்படின்றது வெறும் கைகளால் அடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, வார்த்தைகளால் மற்றவங்களை காயப்படுத்துறது தான், அதுவும் ஒரு வகையான வன்முறை தான். இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கொஞ்சம் அன்பையும் அமைதியும் கலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கோபத்தை விட பொறுமையும் அமைதியும் தான் ரொம்ப முக்கியம். புயல் காலத்தில் பெரிய பெரிய மரங்கள் கூட சாஞ்சிடும், ஆனால் நெகிழ்ந்து கொடுக்குற புல் தப்பிச்சிடும். அமைதி பலவீனம் கிடையாது, அது உண்மையான பலம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
0: கண்டிப்பா இதுவரைக்கும் பேசின கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி மற்றும்
1: ரோசி. நன்றி நேர்களே.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்திகள், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மகாத்மா காந்தியின் வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின்

உறவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிகிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்படவிருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேரம் 12:03 ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே ஸ்நேகிதிகள் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் சொல்வது
1: இன்னொரு காட்சி வரும்போது ரொம்ப கூச்சல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த காட்சி வர்றதுக்கு முன்னாடியே
0: உற்சாகத்தையும் நண்பர்களோட சேர்ந்து பங்கேற்று வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் சினிமா தியேட்டருக்கு வராங்க. அந்த இடத்துல அமைதியா படம் பார்க்கணும் அப்படின்னு
1: ஜாலியா இருக்கிறவங்களுக்கு அது சரியா இருக்கும். அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது இடத்துல
0: சரி பரவாயில்ல. என்ன பாட்டு பாட்டு கேட்டுருவோமா?
1: சத்யசுந்தரம்
0: படம் பேரு. சரி, உங்களுக்காக அந்த படத்தை ஒரு பாடல் கேட்டு ரசிப்போம். 12:05 நிமிடம்

0: மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நேரம் 12:11 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
4: நண்பகல் வணக்கம் சொல்வது
5: மேட்டூர் வட்டம் அழிமதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விமா.
4: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
5: படம் அன்பை சங்கீதாங்கம்மா. பாடல் வந்துட்டு சின்ன புறா ஒன்று. இந்த அற்புதமான பாடல் அனைவருக்காகவும்மா.
4: அற்புதமான பாடல், நீங்க பாடுவீங்களா?
5: இந்த பாட்டு வராது, வேற பாட்டு வருங்கம்மா.
4: வேற பாட்டு வரும், வேற பாட்டு ஏதாவது ஒரு லைன் பாடுங்களேன்.
5: ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும். என் கண்களின் இமைகளிலே ஞாபகம் கலந்திருக்கும், நான் சுவாசிக்கும் மூச்சினிலே ஞாபகம் சிறகடிக்கும். ஞாபகங்கள் மலையாகும், ஞாபகங்கள் குடையாகும்.
4: சரி, அதே மலையாகவும் குடையாகவும்.
5: ஞாபகங்கள் தீமூட்டும், ஞாபகங்கள் நீரோட்டும்.
4: பாடுகிட்டுமாமா.
5: நன்றிங்கம்மா.
4: நன்றி நன்றி உங்களுக்கான பாடல்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சோமசுந்தரி மேடம், சின்னக்கடத்தில்.
0: சோமசுந்தரி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் வரங்க.
0: ஏன்
1: அந்த பாட்டு நல்லா இருக்கும் மேடம்?
0: சோகமா இருந்தாலும் அந்த பாட்டு இப்ப கேட்கணும் அப்படின்றீங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் கேட்டுருவோமா?
1: அர்த்தமான பாட்டு,
0: அர்த்தமான பாட்டு கேட்டுருவோம். நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஈஸ்வரி,
1: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
2: பிரியாத வர வேண்டும் படத்துல இருந்து விடிய கூட ஒரு பாட்டு இருக்குல்ல மேடம், அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு தான் வேணும். ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்?
2: நல்லா இருக்கும்
1: மேடம். நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
2: Hello and a very warm welcome to all our lovely listeners who are tuning in right now at 12:30 PM on Akashvani. Hum lekar aage aapke liye ongoing Asian Games 2026 ke live updates. Main hu Sakshi Mandwal. Mere saath yahan par maujood hai Anupam Pathak. To sabse pehle the big news of the day coming from the world of archery. Aaj hamare archers ne Bharat ka dil khush kar diya. Ji haan, humne dekha ki men's recurve team final mein Bharat ne silver medal apne naam kar liya. Ji haan, India won the

0: நேரம் 12:36 ஸ்நேகிதியை கேட்டுருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வரக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ஆத்திக்குளத்துல இருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஜனனி மேம், பாடல் வந்து மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி அப்படின்ற பாடல்.
0: மன்னிக்க மாட்டாயா அப்படின்னு, சரி சொல்லுங்க.
1: ஒரு சின்ன கவிதை சொல்லலாம், நானே எழுதின கவிதை சொல்லலாம் இருக்கேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: மழைய காலம் மீண்டு வர, மழை நீர் தேங்கிய குட்டையில் குளித்து மகிழ்ந்த சந்தோஷமோ, சின்னஞ்சிறு அழகுகளால் சிறகுகளை உலர வைக்கின்றனவே இந்த சிட்டுக்குருவிகள்.
0: ஓ, ஆச்சரிய குறின்ற மாதிரி.
1: நேற்று மழை பெஞ்சதும் எனக்கு ஒரு தோணுச்சு மேம், எழுதிட்டேன்.
0: தோணுச்சு, சிட்டுக்குருவி அப்படியே சிறகை வந்து அந்த சின்ன குளத்துல வந்து நினைக்குது. அது அப்படியே பார்வை, உங்களோட காட்சிகளை அப்படியே ரொம்ப அழகா வர்ணனையா கவிதை ஆக்கிட்டீங்க.
1: தேங்க்யூ.
0: சரி, பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: நேயதியை கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வரும் அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சிவகாசியிலிருந்து சுதா சந்திரன்.
0: சிவகாசியிலிருந்து சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துணுக்கு படிச்சதை பகிர்ந்துக்கலாமா?
0: சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது.
1: ஆமா, நம்ம இப்ப முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி எடுத்து அவங்களோட போட்டோ போடணும்னு ஆர்வமா சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து மறுத்துட்டாங்க. அவங்க மறுத்ததுனால அவங்க உதவியாளர் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க வந்து இதுக்கு மறுத்துட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது, நம்ம தாஜ்மஹால் இருக்குல்ல, அது வந்து அடிவார கீழே பேஸ்மெண்ட் கற்களும் மேல சலவை கற்களும் இருக்கு. அந்த அடிவார கற்கள் வந்து வெளியில தெரியாம அது தாங்கா இருக்கிறதுனாலதான் சலவை கற்கள் வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாம பெரிய பதவிக்கு போனாலும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சுக்கணும், வெளியிலதான் அதை தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லைன்னு எங்க ஆசிரியர் சொன்னாரு. அதனாலதான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து
0: என்ன பாட்டு வேணும்?
1: ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்துல இருந்து பூமேடையா
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றி உங்களுக்கான பாடல்.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சி அணிவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: தனலட்சுமி சந்திரசேகர் சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: படம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன், பாடலின் வரி என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான். இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே மெய்மறந்து பாடல்கள் கேட்கும் வண்ணமாக இனிமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் 12:54 வரும் அடுத்த ஸ்நேகிதி, நிறைவான ஸ்நேகிதி, வணக்கம்.
1: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
0: நண்பகல் வணக்கம்.
1: தேனிலாம் சொர்ணலதாப்பா, அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: நான் ஒரு படித்ததில் பிடித்தது சொல்லிடுவையா?
0: சொல்லுங்க.
1: வருவனமும் போவனமும் மூன்று, ஏழ்மை நோய் பணம், வந்து வந்தால் விட்டு போகாதது புகழ் அறிவு கல்வி, எப்போதும் உடன் வருவது பாவம் பழி பாவம் நிழல். இது அப்துல் கலாம் சொன்னதுயா?
0: ஓ அருமை அருமை, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் இப்போ?
1: எனக்கு வில்லு பாட்டுக்காரே, கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, அந்த பாட்டு கொடுத்துருங்கயா.
0: கேட்டுருமா?
1: நன்றி.
0: உங்களுக்கான விருப்ப பாடல் இந்த பாடலோட கேட்டு ரசித்த அத்தனை சிநேகிதிகள் மற்றும் நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி, நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பஸ்னை கணங்கள். காலத்தில் அழியாத காவிய கானங்களாய் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம் இன்றைய வசந்த கானங்கள். எத்தனையோ மேற்கத்திய இசைகளில் பாடல்கள் வெளிவந்திருந்தாலும் அந்த காலத்து பாடல்களுக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களின் செவிகளுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது நம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் துவக்கமாய் முதல் பாடலாக கேட்கலாம் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பாடல்.

ரசித்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக கேட்டு நின்றிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தில் அழியாத காவிய கானங்களாய் கேட்டு ரசிக்கிறோம் வசந்த கானங்கள். நேரம் 1:09. அடுத்த பாடல் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் சிந்து பைரவி. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள், காலத்தில் அழியாத காவிய கானங்களாக இசைத்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் நாம் கேட்கவிருப்பது காதலிக்க நேரமிடை திரைப்படத்திற்காக.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாம்.

அன்றும் இன்றும் என்றும் இனிமையான பாடல்களாய் இசைத்துக் கொண்டு இருக்கிறது வசனகானங்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்திற்காக பி பி சீனிவாஸ், பி சுசலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில்.

நேரம் 1:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலங்கள் மாறினாலும் நம் மனதை விட்டு மாறாத பொன்னான காலம்தான் 60கள். வெள்ளிசை மன்னர்களின் அற்புத இசையிலும் கவிஞர்களின் வரிகளிலும் உருவான அந்த தேன் சிந்தும் பாடல்கள் இன்றும் நம் நெஞ்சில் வசந்தமாய் வீசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் அடுத்த பாடல் பி. சுசிலா குரலில் பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக.

நேரம் 1:24 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இசைக்கு வயது கிடையாது, அதிலும் 60களின் இசைக்கு இன்றுமே இளமை மாறாது. காதலையும் வாழ்வின் தத்துவங்களையும் தன் காது குளிரும் மெட்டுக்களால் நம் மனதில் விதைத்த பொற்காலம் அது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம வசந்த கானங்களில் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதே கமலம் திரைப்படத்துக்காக பி. சுசிலா குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 1:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முகநூல் பக்கத்துல நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்க போறோம். ஒவ்வொரு நாளுமே 3 கேள்விகள் கேட்கப்படும். அதுல நேற்றைய கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 34 பேர் வந்து சரியான பதில்களா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

சாவித்ரி பாய் பூலே இந்தியாவில் பெண்களுக்கு கல்வி வழிகாட்டியாக திகழ்ந்த முதல் பெண் ஆசிரியர். தன் கணவர் ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து 1848 பூனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். அங்கு அவரே ஆசிரியராகவும் பணியாற்றினார். பெண்கள் கல்வி, விதவை மறுமணம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். அந்த காலத்துல பெண்கள் கல்வி கற்பதை எதிர்த்த சமூகம். அவர் பள்ளிக்கு செல்லும் போது சாணம், சேறு மற்றும் கற்களை வீசி துன்புறுத்தியது. ஆனால் அவர் எதற்கும் அஞ்சாமல் தன் கல்வி பணியை தொடர்ந்து செய்தார். இவரது பிறந்த நாளான ஜனவரி 3 இந்தியாவில் தேசிய ஆசிரியர் நாளாகவும் நேஷனல் டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. சரி, இந்த கேள்விக்கு சரியான பதில்களை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டலாமா? மைக்கேல் பாளையம் வில்லியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் ஹமித் ராஜா, சங்கரலிங்கம் மதுரை, சந்தைப்பேட்டிலிருந்து ஓகே சிவா, கைத்தறி நகர்லிருந்து ஆர் எஸ் துவாரகன், பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்லிருந்து சொல்லியிருக்காங்க, அள்ளி நகரத்திலிருந்து எஸ் மகாதேவன் அவர்கள், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மதுரை சோ சண்முக சுந்தரம், புவனகிரி சுமதி பாபு, மணிகண்டன் யமனேஸ்வரத்திலிருந்து என்எம் சுமதி, உஷா முத்துராமன் திருநகர்லிருந்து சொல்லியிருக்காங்க, தேவனோ ஜோதிலட்சுமி முல்லைக்காடு பாபு, மதுரை குமரன் காண்டிலிருந்து மணிமாலா மண்டோதரி அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, அன்பு ராணி சென்னையிலிருந்து, இதுல மதுரை அனுப்பானடியிலிருந்து குருபரன் அவர்கள் ரொம்ப அழகா நேர்மையா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு பதில் தெரியாத கேள்வி நம் பண்பலை நேயர் நண்பர்களின் பதிவால் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே என்று தெரிந்து கொண்டே அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரமிழா தமிழ் செல்வன் சென்னையிலிருந்து சொல்லியிருக்காங்க, மாயாண்டி ஞான குரு சாவித்ரி பாய் பூலே அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சிவராமன் துவரிமான புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியிலிருந்து, எஸ் அசோக்குமார் அவர்கள் மணியாபுரத்திலிருந்து, ஸ்ரீ ஷாய் தன்ஷிகா மதுரை கைத்தறி நகர்லிருந்து, சூரிய நாராயணன் சென்னையிலிருந்து, அந்தோனிராஜ் மன்னார்குடியிலிருந்து, சசிகலா தியாகராஜன் பொன்னியமையிலிருந்து, வண்ணை கணேசன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, ஆர் சோமசுந்தரம் சிவபுரி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, சோமசுந்தர பிரபு, வெங்கடேஷ் பாபு, அரியலூர் மாவட்டம் அமர்த்தராயன் கோட்டை பாரி வள்ளலா சுகுமாரி சுந்தரராஜன் அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு பாடல் கேட்டலாம்.

நேரம் 1:42 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வசந்த கானங்கள்ல முகநூல் பக்கத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, அடுத்த கேள்வி, பொறுமை எங்கு தேவை, ஏன் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பல வரிகளில் கொடுத்துருக்காங்க. அது யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைக்கேல் பாளையம் வில்லியம் அவர்கள், நினைத்தவைகள் உடனே நடக்காத போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக திரும்பும் போது, ஆசையின் பிடியில் தவறிழக்க மனம் ஆவல் கொள்ளும் போது, கோபத்தின் உச்சியில் ஊசியான வார்த்தைகள் வெளிவர காத்திருக்கும் போது, இது போன்ற நேரங்கள் எல்லாமே பொறுமையை கடைபிடித்தால் பல சிக்கல்கள் இருந்து தப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி அவர்கள், நம் வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நிதானத்தை இழக்காத பொறுமை தேவை. பொறுமை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கவும், உறவுகளின் பலத்தை இழந்து விடாமல் இருக்கவும், நமது மன அமைதி மற்றும் ஆரோக்கியத்துக்காகவும் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் பொறுமை அவசியம். கைத்தறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பழமொழி தாங்க ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொல்லாதவன் காடு கூட ஆளமாட்டான். கோபம் வரும் இடத்தில் பொறுமை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமையை கடைபிடித்தால் வாழ்க்கையில் எதிலுமே வெற்றி அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. SSS சங்கரலிங்கம் அவர்கள் மதுரையிலேருந்து, கண்ணும் கருத்துமாக நமது நல்ல கடமையிலே செயல்படும் போது நம்மை பலவீனப்படுத்த யாராவது அவதூறு பேசினால் அப்போது பொறுமை காப்பது வெற்றியை தரும். அடுத்தது எண்ணம் சுமதி, யமனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து, நம்முடைய மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இல்லாவிட்டால் மனம் சஞ்சலத்தில் நாவை அடக்காமல் இருக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஆண்டாள்புரத்திலிருந்து சாமிநாதன் அவர்கள், பிரச்சனைகள் நடக்கும் இடத்தில் சூழ்நிலைகளை பொறுத்து பொறுமையாக செல்ல வேண்டும், ஏனென்றால் அப்போதுதான் பிரச்சனைகள் பெருசாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தைப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா அவர்கள், பொறுமை அனைத்து இடங்களிலும் தேவை, இருப்பினும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை திருநகர்லேருந்து ஜனார்தனன் அவர்கள், பொறுமை எல்லா இடங்களிலும் தேவை, வாகனம் ஓட்டும் போது பொறுமை வேண்டும், சிக்னல்களில் காத்திருக்கும் போதும் பொறுமை மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை குமரன் காலனிலேருந்து வாசுகி பார்க்கவி அவங்க வந்து, நாம் செய்யும் தொழிலில் பொறுமை அவசியம் சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியிலேருந்து எஸ் அசோக்குமார், வாக்குவாதம் சண்டைகள் ஏற்படும் போது பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் அவர்கள், நாம் பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் அவசியம் பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநகர்லேருந்து உஷா முத்துராமன் அவர்கள், குழந்தை வளர்ப்பதில் பொறுமை கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவர்கள் வந்து, பொறுமை என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தேவைப்படும் ஒரு நல்ல குணம். குறிப்பாக குடும்பத்தில், உறவுகளில், வேலை செய்யும் இடத்துல, குழந்தைகளை வளர்ப்பதில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பொறுமை மிகவும் அவசியம். மதுரை சு சண்முக சுந்தரம் அவர்கள், பரபரப்பில் பொறுமை தேவை, காரணம் பதறாமல் செய்யும் செயல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவர்கள் வந்து, நமக்கு கோபம் வரும்போது கண்டிப்பாக பொறுமை தேவை, இதனால் நிறைய குடும்பங்களில் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி அவர்கள், அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்பட பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி சென்னையிலேருந்து, பொது நிகழ்ச்சியில் உறவுகளுக்கு மத்தியில் பொறுமை தேவை, ஏன் தெரியுமா, தவறான சிறு பேச்சு உறவுகள் பெரிய காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரத்திலிருந்து எஸ் மகாதேவன், ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக சாலையில் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது சாலையில் பொறுமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை அனுப்பானடியிலேருந்து குருபரன் அவர்கள், பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார், நெருக்கடியான நேரங்களில் சூழ்நிலைகளை பொறுத்து பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் சோமசுந்தரம் சிவபுரி, பொறுமை சாலையில் செல்லும் போது தேவைப்படுகிறது, அவசரம் என்பது ஆபத்தின் அறிகுறி, ஆனால் சாலையில் செல்லும்போது பொறுமையுடன் கவனத்துடன் செல்ல வேண்டும், அதனால் விபத்துக்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயராகவன் அவர்கள் யமனேஸ்வரத்திலிருந்து, பேசும் முன் சிந்திக்க பொறுமை தேவை, தோல்வியில் துவழாமல் எழ பொறுமை தேவை, உறவுகள் உடையாமல் காக்க பொறுமை தேவை, வாழ்வை வெல்லும் வழி என்பதால் பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அவர்கள், டிராஃபிக்கில் அவசரப்பட்டு முந்தி செல்லாமல் பொறுமையை காத்தால் விபத்துக்களை தவிர்க்கலாம், வங்கி, மருத்துவமனை, கோவில்,

0: கடைத்தெருவில் வரிசைகளில் காத்திருக்கும் போது பொறுமையும் அமைதியும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபாண்டி மேலக்குயில் குடியிலிருந்து, பொறுமை எங்கும் தேவை, பிரச்சனைகள் வராது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அந்தோணி ராஜ், கோபம் வரும் இடங்களில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுபகாரியங்களில் மற்றும் பயணம் செய்யும்போது நம்மளுக்கு பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாயாண்டி ஞானகுரு அவர்கள், பொறுமை கடலினும் பெரிது, சம்பவங்கள் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருந்தாலும் பொறுமை அவசியம், நம்மை ஆசுவாசப்படுத்தி கொள்ள பொறுமை இருக்க வேண்டும், எடுக்கக்கூடிய முடிவுகளின் விளைவு அதை பொறுத்தே அமையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னியமேடு வண்ணை கணேசன் அவர்கள், கோபமாக பேசும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு பொறுமை தேவை. வீரதுரை அரியலூர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கும்போது அங்கே பொறுமை அவசியம், நன்றாக யோசித்து எடுக்கும், எந்த ஒரு விஷயமும் வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகரிலிருந்து ஸ்ரீதேவி அவர்கள், எந்த வேலை செய்தாலும் கவனம் செலுத்த வேண்டும், பதறிய காரியம் சிதறும், ஆகவே பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவராமன் துவரிமாலேருந்து, கோபம் வரும்போது பொறுமை வேண்டும், ஆசை வரும்போது பொறுமை வேண்டும், அவசரம் வரும்போதும் பொறுமை வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்னா, பிச்சைமணி புஷ்பம் தேனி சிலை மாலையிலேருந்து, பொறுமை என்பது காது இருந்தும் கேளாமை, வாய் இருந்தும் பேசாமை, காது இருந்தும் கேளாமை, வாய் இருந்தும் பேசாமை, நம்பிக்கையோடு நிதானமாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைத்தவை உடனே நடக்காத போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக திரும்பும் போது பொறுமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் அனைத்து இடங்களிலும் பொறுமை தேவை, குறிப்பாக குடும்பம், கல்வி, பணி, உறவுகள், இப்படி எல்லாத்துலேயுமே பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரி சுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைவாக அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரி வள்ளல் அவர்கள், சாலையில் பொறுமை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பா பாப்பா, கிட்டத்தட்ட எவ்வளோ நேயர்கள், எவ்வளோ கருத்துக்கள் அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் வாசிக்கிற நம்மளுக்கும் பொறுமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா கேட்டலாம். மூன்றாவது கேள்வி அடுத்தது என்ன கேள்வி, அதுக்கு நேர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நேற்றைய நாள் சோஷியல் மீடியால நாங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு நேர்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னாலே நாங்க நிறைய சொல்லுவோம், மிகவும் பிடித்தது அப்படின்ற வேற ஆட் பண்ணிட்டோம். அதனால நேர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருமா. மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து அந்த நாள் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சங்கொலி சூர்யா அவர்கள் வந்து, அதாவது ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து திருவிளையாடல் தேவர் மகன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. எஸ்பி ரவி ராமேஸ்வரத்திலிருந்து முதல் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அதுக்கப்புறம் சுகுமாரி சுந்தரராஜன் கௌரவம் திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து திருவிளையாடல் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. பாஸ்கரன் அப்படின்றவங்க தெய்வ மகன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி அள்ளிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன் அவர்களும் தெய்வ மகன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகை அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: டேவிட் பாசமல்ல திரைப்படம், ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாக பிரிவினை திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரராஜ பெருமாள் கோயிலிருந்து கலைத்துறை ராஜன் அவருடைய முதல் படம் பராசக்தி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: சுமதி பாண்டியன் வந்து கர்ணன் பாசமலர் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. மைக்கேல் பாளையம் வில்லியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் வந்து பஞ்சமே கிடையாது, எனக்கு எல்லா படமுமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அதே போலதான் வெங்கடேஷ் பாபு சொல்லியிருக்காங்க, சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் பிடிக்கும், அதுலயும் ரொம்ப பிடித்த திரைப்படம் கர்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து குமரன் அவர்கள் வசந்த மாளிகை திரைப்படம் சொல்லியிருக்காங்க. சிவராமன் துவரிமான்ல இருந்து அவங்க வந்து ராஜபாட் ரங்கதுரை சொல்லியிருக்காங்க.
0: ஜெகதீஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வாழ வைப்பேன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்ல இருந்து ஆர் எஸ் துவாரகன் வந்து கர்ணன் தங்கப்பதக்கம் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி பாத்தீங்கன்னா திருவிளையாடல் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: ஸ்ரீகாந்த் அவர்கள் ராஜபாட் ரங்கதுரை, கௌரவம், தில்லானா மோகனாம்பால், இப்படி சொல்லிட்டே போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோமசுந்தரம் பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து பாசமல்ல திரைப்படம் சொல்லியிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன் அவர்கள் தங்கப்பதக்கம் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி அன்புராணி பாத்தீங்கன்னா பச்சை விளக்கு, பாசமலர், தேவர் மகன் அப்படின்ற திரைப்படத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனம் கவர்ந்த திரைப்படங்கள் பல உள்ளது, குறிப்பிட்டு சொல்லணும்னா ராஜராஜ சோழன் திருவிளையாடல் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் பாத்தீங்கன்னா பாசமலர் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: வீரபாண்டியன் அவர்கள் படையப்பா திரைப்படம் சொல்லியிருக்காங்க. உஷா வர்தன் அவர்கள் கர்ணா திரைப்படம், வேணுகுமார் அவர்கள் வசந்த மாளிகை திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி ஜனார்த்தனன் பாத்தீங்கன்னா ஊட்டி வரை உறவு அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சின்னதுரை பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சரலூர் ஜெகன் பாத்தீங்கன்னா தெய்வ மகன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: தேனி சிலைமலையிலிருந்து பிச்சைமணி புஷ்பம் அவர்கள் குடும்பத்தினர் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பந்த பாசம் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் அவர்கள் தெய்வ மகன் திரைப்படத்துல மூன்று வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க, பார்க்கும்போது ஒருவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கே சுப்பிரமணியன் அவர்கள் பாசமலர் திரைப்படம் சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி முத்துராஜா பாத்தீங்கன்னா புதிய பறவை முதல் மரியாதை அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. ராஜமணி தேவர் அவர் பாத்தீங்கன்னா முதல் மரியாதை அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சூரிய நாராயணன் அதாவது மதுரை கைத்தறி நகர்ல இருந்து ஸ்ரீதேவி குமரன் பாத்தீங்கன்னா கௌரவம் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: அதம்பர் ராமன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜியின் அனைத்து படங்களுமே பிடிக்கும், தீவிர ரசிகன் நான், எனக்கு ரொம்பவும் பிடித்தது பாசமலர், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரத விலாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பரதன் ராமச்சந்திரன் அவர்கள் பக்திக்கு திருவிளையாடல், பாசத்திற்கு பாசமலர், அப்பாவி வேடத்திற்கு படிக்காத மேதை, உடல் ஊனமுற்ற வேடத்திற்கு பாக பிரிவினை, வீரத்திற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், மூன்று வேடத்திற்கு பலே பாண்டியா, தெய்வ மகனுக்கு திரிசூலம், ஸ்டைலுக்கு ராஜா, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: புவனகிரி சுமதி பாபு பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சிவபாண்டிய பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் பாத்தீங்கன்னா திரிசூலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசன் அவர்களுடைய 200வது படம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மாயாண்டி ஞானகுரு அவர்கள் பாத்தீங்கன்னா எதை சொல்றது, தொடக்கமே ஒரு வரலாற்று சாதனை, அதனால

0: அதுவே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: வள்ளிநாயகம் கந்தசாமி அவர்கள் பாலும் பழமும் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் அவர்கள் உயர்ந்த மனிதன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கலாட்டா கல்யாணம் சொல்லியிருக்காங்க. சங்கர்ஜி அவர்கள் அதாவது சங்கரலிங்கம் படிக்காத மேதை திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
0: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எனக்கு விவரம் தெரியாத வயதில் பார்த்த படம் அப்படின்னா பழைய படம் ஹரிச்சந்திரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைமணி பால் பாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா கௌரவம் அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் அதாவது சிவாஜி கணேசன் அவர்களில் வந்து படங்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து அள்ளி தெளிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அனுப்பிய அனைவருக்குமே நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இன்றைய கேள்விகள் நாளைக்கு உங்களுக்கு வந்து வசனகானங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்றைய கேள்விகள் அகிம்சையை பற்றி ஒரு ஹைகோ அப்படின்றது முதல் கேள்வி.
0: இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அடிகள் மதுரைக்கு எந்த ஆண்டு வந்தார், எதுக்குப்பா சொல்லி கேட்டீங்களா? காந்தி ஜெயந்தி இல்லையா, அதனால அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும்ல. அதனால மகாத்மா காந்தி அடிகள் மதுரைக்கு எந்த ஆண்டு வந்தார் அப்படின்றது இரண்டாவது கேள்வி.
1: மூன்றாவது கேள்வியாக கா வரிசையில் தொடங்கும் திரைப்படங்கள் ஏதேனும் ஒன்று. கானா நம்ம என்ன பண்ணிருவோம், அடிக்கிட்டே போயிருவோம் படங்களை. அதனால ஏதாவது
0: காதல் அப்படின்றத வச்சே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் வரும்.
1: தொடங்கக்கூடிய திரைப்படங்கள் ஏதேனும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வசனங்கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற பேஜ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2 மணி. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अरे बापू, ये बर्तन तो धुल गया है।
1: अरे सुधीर, नहीं, अभी ठीक से कहाँ धुला है, अभी भी इसमें थोड़ी सी कसर बाकी है। हाँ? अभी तो इसे और चमकाना है।
0: ओ,
1: देखो, इसे और चमकाता हूँ। ये लो, अब देखो, अब ये अच्छी तरह साफ हो गया है और
0: चमकने भी लगा।
1: हाँ, बिल्कुल ठीक कहा। ध्यान रखो, जिस भोजन को हम खाते हैं उसे हमेशा साफ बर्तनों में ही खाना चाहिए, समझे सुधीर?
0: हाँ जी बापूजी।
1: हाँ, शाबाश।
2: तो साथियों, हमने आज गांधी जी के आश्रम में जाकर क्या सीखा? तो हमने सीखा कि अपना काम स्वयं करें और किसी दूसरे से न तो उम्मीद रखें और न दूसरे से वह काम करवाएं, और हम सबको अपनी व्यक्तिगत और आसपास की साफ सफाई का भी ध्यान रखना चाहिए। तो साथियों, यदि आप गांधी जी के जीवन से संबंधित कोई भी किस्सा जानते हैं तो अपने मित्रों से अवश्य साझा करें। तो श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम गांधी जी के आश्रम में, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
3: जगबंधु,
2: चेतना,
3: अर्शद,
2: सौम्या,
3: प्रसून
2: और हमारे आज के विशेषज्ञ प्रोफेसर सरयुग यादव के साथ
3: विमलेश को आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग, उमंग, उमंग, उमंग।
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: நேரம் பகல் 2:30. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதிய வேளையில சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்க, சில பேர் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டா நல்லா இருக்குமேனு யோசிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் வெளியே கிளம்பிட்டு இருப்பீங்க. எந்த வேலையை செஞ்சாலும் கூட வேணுமா ஆகாஷ்வாணி வானொலியும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் போகும் சொல்லிட்டு கருத்து ஆஃப் த டே கேட்டுடலாமா? ஸோ இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜெயந்தியை முன்னிட்டு அவர்களோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்கள் கத்துக்கலாமா? மற்றவங்க மாறணும், சமூகம் மாறணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து மாற்றத்தை தொடங்கினாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு பிஜிஎம் பிளே பண்ணுறேன், அதை வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள்.

அப்பா மைல்டா கொண்டு போனீங்க, திடீர்னு அதிரடியா இறங்கிட்டீங்க, அப்பனா இன்னைக்கு தெம்மாங்க பாடல்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, அதனால தெம்மாங்க பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

என்னப்பா நீங்க இந்த பாடலை வழங்கிட்டீங்க, எங்களுக்கு வேற என்னோட மலரும் நினைவுகள், எனக்கு பொண்ணு பார்த்த விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வந்து போதே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெக்கப்பட்டு இருக்கிற நேரம். பகல் 2:37 நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து.

உங்களை அப்படியே குத்தாட்டம் போட வச்சிட்டு இருக்கு தெம்மாங்க பாடல்கள். ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்குற படலம் அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துனீங்க, அடுத்து சிட்டு பறக்குது அப்படின்னு சொல்லி பழைய காலத்தை ஞாபகப்படுத்துனீங்க, அடுத்து எதை பற்றிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அடுத்து வந்து ஒரு ட்ரெஸ் கோடை பற்றி. ட்ரெஸ் கோடா, சேலையா, பேண்ட்டு சட்டையா? பேண்ட்டு சட்டையா? நீங்கள் நைன்டிஸில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க? தாவணி. ஆமாம், பாடல் கேட்டுட்டு வாங்க. வானத்தை போல திரைப்படத்துலேருந்து.

என்னுடைய பழைய காலத்தை தொடர்ந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. அந்த காலத்துல நான் தாவணி கட்டிட்டு வந்தேன்னா எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நேர பகல் 2:47 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க தெம்மாங்கு பாடல்கள். பாடல் கேட்கலாம், ஏன் புருஷன் குழந்தை மாதிரி திரைப்படத்திலிருந்து.

சங்கீதங்கள் இசையின் சுவரங்களில் இன்பத்தின் மயக்கம் என் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ரமேஸ்வரம் FM 100.9.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: தொடர்ந்து
0: கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: வரை கிராமத்து கானங்களாய் வளம் வந்த தெம்மாங்க பாடல்கள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. வழங்கிய பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சுகளுக்கு நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. வானிலையர்க்கே சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில். அதனைத் தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ஏஆர்ஜி கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி இரணியல் பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் பிடிஓவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும்

ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபாய் விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் குத்துச்சண்டை 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் நீங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSV ரோட், திருச்சி.
2: நேர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். மதிய வேளையினாலே ஒரு சின்ன தூக்கம், கொஞ்சம் சோர்வு, இதெல்லாமே இயல்பாக வந்துடும். ஆனால் அந்த சோர்வு எல்லாம் பறக்கடிச்சு மனசுக்குள்ள ஒரு மெல்லிய பூங்காற்றை வீச வைக்கிறதுக்காகவே நம்ம நிகழ்ச்சி வந்துடுச்சு. நேரம் 3:04. மெல்ல வரும் பாட்டு, மனசை தொடும் பாட்டுன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க கேட்க தெவிட்டாத மனசை அப்படியே வருடக்கூடிய அழகான மெல்லிசை பாடல்களை தான் கேட்க போறோம். அதுவும் குறிப்பா 90s ரசிகர்களின் எவர்கிரீன் கனவுகனி தேவயானி அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு பாடல்கள் கேட்க காத்திருக்கிறோம். முதல் பாடலாக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக சித்ராவின் குரலில் பாடல் இசைக்கிறது

11:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லவரும் பாட்டு. மனதை வருடும் பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கும் மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீ வருவாய் என திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 3:14 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மேல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ். பாடல் இசைக்கிறது காற்றலைகளில் ஹரிணி மற்றும் பவதாரணி குரல்கள்.

இசைக்கும் திசையெல்லாம் இன்னிசை சாரலா இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் ஹரிஹரன் அவர்கள் பாடிய பாடல் மூவி திரைப்படத்திற்காக.

0: நீங்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 3:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் அப்பு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி ஸ்ரீராம் கங்கா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 3:42 எத்திசைக்கும் இன் இசையா இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் SB பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரல்கள்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திற்காக.

நேரம் 3:47 நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் ஸ்வர்ணலதா மற்றும் அருண்மொழி பாடிய பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திற்காக.

11:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் காதலுடன் திரைப்படத்திற்காக.

0: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மெண்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.

வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். அரங்கம் அது ரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்களோ சரட்டுமே. ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

நீர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களும் உங்கள் மனசுக்கு படுத்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரோசி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரமலை 4:04 நொடியில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விறுவிறு பாதிரடியா கலகலப்பா சுறுசுறுப்பா பலபலன்னு கலகல நம்ம விளையாட காத்திருக்கோம். என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல ஆமாங்க, ஆக்ஷன் அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். அதாவது பாத்தீங்கன்னா டெய்லியும் 4 ஆயிட்டாலே ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் நம்ம என்ன விளையாடுவோம்,
2: ஆட்டக்களம்
1: விளையாடுவோம். அதுல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்ன தெரியுமா?
2: இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி. எத்தனை முறை கேட்டாலும் காந்தி ஜெயந்தி தான்.
1: ஓகே, அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற
2: தெரியும், அடுத்ததான் சொல்லுவீங்கன்னு தெரியும்.
1: ஓகே, அதனால வெள்ளிக்கிழமை சிறப்பாக இன்றைக்கு நாம் விளையாட காத்திருக்கிறது ஆக்ஷன் அப்படின்ற கேம். இன்னைக்கு உங்க கூட விளையாட காத்திருக்கிறது நான் முத்துசெல்வம் மற்றும்
2: தமிழ் செல்வி.
1: ஓகே, இன்னைக்கு எப்படி விளையாட போறோம் அதை சொல்லுங்க.
2: ஆமா, ஆக்ஷன் அப்படின்னா என்னப்பா, நடிச்சு காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டயலாக் கொடுப்போம். அந்த டயலாகை வந்து 3 நீங்கள் சொல்லி காட்டணும். எப்படி அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே அந்த டயலாகை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி கோபமாக இருந்தால் அந்த டயலாகை நீங்கள் சொல்லி காட்டலாம். அடுத்ததாக சோகமாக இருந்தால் ஒரு டயலாகை சொல்லி காட்டலாம். இப்போ எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி முத்துசெல்வம் வந்து லைவாகவே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார். ஸோ இப்போ முதல் டயலாக் முத்துசெல்வம்காக.
3: தெரியுமா, ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது.
2: முத்துசெல்வம் டயலாக்ல ஒரு மாதிரியா இருக்கு, என்ன சொல்ல வரீங்க?
1: இல்ல, எடுத்தனே என்னைய குறத்து விட்டீங்களேங்க சைசா.
2: ஆமா, தெரியப்படுத்தல நேயர்களுக்கு எப்படி விளையாடணும் அப்படினு சொல்லிட்டு.
1: ஓகே, என்னது, ஆண்டவன் குடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்குறத யாராலும் கொடுக்க முடியாது.
2: இப்போ அது வந்து சிரிச்சிட்டே சொல்வாங்க.
1: ஆமா, 3 எமோஷன் வந்து நாங்க உங்ககிட்ட சொல்வோம். சிரிச்சிட்டே சொல்லணும் அப்பனா ஆண்டவன் குடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்குறத அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்லணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா
2: என்னது, கோபம்.
1: ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது,
2: டேபிள உடைச்சிடாதீங்க.
1: அத வந்து இப்ப அவங்க சொல்லி காட்டுவாங்க சொல்லுங்க.
2: அதாவது ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு மேல போனா நேயர்கள் வர மாட்டாங்க. சோ கேம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப பேச காத்திருக்க முதல் நேயர் யார், எங்க இருந்து வருக? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து?
4: அவருக்கு வணக்கம் சொல்றது, நான் மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
1: ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: வசனத்தை
1: கேட்டலாமா?
5: கொஞ்சம்
1: இப்ப வந்து இத வந்து நீங்க 3 விதமா சொல்லணுங்கய்யா.
4: இப்ப அத சொன்னது மாதிரியே ஒண்ணு சொல்லணும், அப்புறம் சிரிச்சுக்கிட்டு ஒண்ணு சொல்லணும்.
1: ஆமா,
2: சோகமா ஒண்ணு சொல்லணும்.
4: டேய், நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்.
1: சரி,
4: எங்களுக்கே
1: குழப்பமா இருக்கு. இப்ப வந்து நீங்க கோபமா சொல்லுங்க.
2: நன்றி, ரொம்ப அழகா விளையாண்டு முடிச்சீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்த நேயர் யார், எங்க இருந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி காமிச்சீங்கன்னா எல்லா நேருக்கும் வழிவிடலாம். இனிப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
6: வணக்கம் அனைவருக்கும்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: புத்தகடையில இருந்து புஷ்புலதா பேசுறேன் சார்.
1: அம்மா, நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் சார்.
1: உங்களுக்கு எந்த மாதிரி
2: டயலாகே சொல்லல, அதுக்குள்ள புன்னகை.
1: எந்த மாதிரி வசனம் வேண்டும்?
6: ஒரு நாள் ஒரு விதமா ஆக்கிறீங்களா, கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: மகிழ்ச்சியா? சரி, ஓகே. இப்ப உங்களுக்கான வசனம் கேட்டலாமா?
6: கேட்டலாம்.
7: இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
2: என்ன செல்ஃப் அப்ரிசியேஷனா?
6: ஃபர்ஸ்ட் இத மட்டும் சொல்லி பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இது மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஆமா, ஆட்டக்களத்துல ஆக்சன்.

0: அந்த டைலாக் தான். இப்போ வந்து இதை சிரிச்சுக்கிட்டே
1: இந்த
0: நீங்க
1: மாதிரி
0: சொல்லலாம்.
1: நிகழ்ச்சி இது மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் சோகமா சொல்லிடுறேன், இது மாதிரி நிகழ்ச்சி இது மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
2: என்ன அழுகையே வந்துரும் போலயே,
1: அழுகையே வந்துருச்சு, புளிஞ்சு எடுத்துருச்சு. அப்புறம்
2: அடுத்து அடுத்து
1: அதான கஷ்டம், வராது இது கோபம்னா.
0: பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்காங்க, கோபமே வராதான் அந்த
2: கோபப்பட தெரியல.
0: ரெண்டு நாள் நீங்க தமிழ்ச்செல்வி அவங்க கூட பேசி பார்த்தா தெரிஞ்சு போயிடும்.
1: இது மாதிரி இது மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், பார்த்துக்கோங்க.
0: இல்ல இல்ல கோபமா இல்லங்க, இது கோபமா
2: இல்ல தெரியுது சொல்றாங்களே, இல்ல கோபப்பட தெரியாதுன்ட்டு
1: இருங்க சொல்றேன். இது இது மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், சரியா?
2: ரொம்ப கஷ்டப்பட்டு கோபப்படுறாங்க,
0: சரி கோபமா கோபமா போக கூடாது, சிரிச்ச மாதிரி ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிருங்க.
1: இது மாதிரி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், சரியா?
2: நன்றி, ரொம்ப அருமையா விளையாட்டு பிடிச்சிங்க. நன்றி நிபுல், வந்தமைக்கு 4:10 ஆக்ஷன் விளையாட காத்திருக்க மாட்ட நேயர் யார் எங்கிருந்து வணக்கம்.
0: நேயர்களே, நம்ம வந்து இதை மத்தவங்களை விளையாடுனா எதுல அழைக்கின்றோம் சொல்லணும்ல.
2: கண்டிப்பா
0: 04:05 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 25:30-170 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், 25:30-171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க, ஆக்ஷன் எங்க கூட விளையாடுங்க. ஆட்டக்காலத்தில் ஆக்ஷன் நம்ம கூட விளையாட்டு வந்த நேர அரகந்து கட்டலாம் வணக்கம்.
3: மதுரை மண்ணோட கெத்து, லட்சக்கணக்கான நேரோட சொத்து, 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேர அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
3: மதுரை செல்வந்த குமரன் பேசுறேன்.
0: என்ன விளையாண்டு இருக்கோம் தெரியுமில்லங்கய்யா?
3: ஆக்ஷன்
2: ஆக்ஷன்.
0: ஓகே, இதோ உங்களுக்கான ஆக்ஷன் வசனம். ஆக்ஷன்.
4: சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு, சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க.
2: என்ன அவங்களே ரொம்ப சோகமா பேசுறாங்க,
3: கொஞ்சம் சிந்தா பண்ணுங்களேன்.
0: சில அதுல அதுல உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவு சொன்னா ஓகே.
3: இன்னொரு இடம் போடுங்க.
4: சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு, சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க.
2: ஏன் அடுத்த பூக்கெல்லாம் போக கூடாதா?
0: போக கூடாதுங்க.
2: சரி சொல்லுங்க.
3: செடி மாதிரி ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு, சில பேருக்கு பூ மாதிரி
0: சொல்லுங்க.
3: சில பேருக்கு அது செட்டி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு வராது, அது சில பேருக்கு பூ மாதிரி.
2: இந்த குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு.
0: கடைசி முடிவுல அப்படி போட்டீங்கன்னா சரியா இருக்கும்,
2: எக்ஸாக்டா வந்துடும். சரி ஓகே, அடுத்து சோகம்.
0: சோகம் யா?
3: சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு வராது, சில பேருக்கு அது பூ மாதிரி போச்சுன்னா போனது தான்.
0: ரைட்டு, சூப்பருங்கய்யா. ஒரு வாட்டி சிரிச்ச மாதிரி சொல்லிருங்க, எங்களுக்காக சூப்பரா விளாண்டிங்க.
3: நன்றி நன்றி
0: ஐயா. என்ன நன்றி? ஓகே ஓகே, இனிப்பில் வந்து ஓகே. ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒரு தடவை பூத்துட்டா உந்துடும் அந்த மாதிரி. நேர்களை நீங்கள் விளாடணும் அப்படின்னா டக்குனு ஃபோன் எடுங்க. 04:05 மதுரை முன்னணி போட்டு 25:30-170 அறிமுக நேர்களும், 25:30-171 என்ற மற்ற அனைத்து நேர்களும் வரலாம்.
2: ஆக்ஷன் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: புரிஞ்சிருக்கும் நிறைய பேர் சூப்பரா விளையாண்டு அடுத்த நேயர் யார் எங்க இருந்து வணக்கம்
1: எல்லாருக்கும்
2: கோபம்
1: கோபம்
0: மதுரையில இருந்து வந்தனால மதுரைக்காரங்க
2: மதுரைக்காரங்க
1: சரி ரைட் இது கோமா கோமா கொஞ்சமா தான் இருக்கு இப்ப சோகமா நாங்கெல்லாம் மதுரைக்காரங்க இந்த மாதிரி போட்டுருங்க
2: நாங்கெல்லாம் மதுரைக்காரங்கடா எங்கள்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு
0: சரி ஓகே இப்ப சிரிச்சுக்கிட்டே
1: சந்தோஷமா
2: நாங்கெல்லாம் மதுரைக்காரங்கடா எங்கள்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்குடா
1: அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதை மட்டும் ஒத்துக்கோங்க வந்ததுல இருந்து ஒரே மாதிரி தான் சொல்றேன்
0: அது சிரிச்ச முகம் அப்படித்தான் இருக்கும் இல்லையா
1: அந்த மாதிரி
0: அவங்க சிரிச்சிட்டாங்க
2: சிரிக்கவா சிரிக்கத்தான் தெரியும் அழுக தெரியாது
1: ஆமா ஆமா உண்மையை சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நேரமலை 4:18 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ரமேஷ்வரம் பண்பலையில் இது ஆட்டக்களத்தில் ஆக்ஷன் நீங்கள் விளையாடுமா

0: டக்குனு போன் எடுங்க.
1: இனி இப்ப பேச கத்துக்கும் அடுத்த நேயர், யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார் எங்கிருந்து?
2: சிவகாமா வட்டம் கட்டி போத்தான் அழகார்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா, முத்துத்தல் வந்தம்பி.
0: ஹலோ, சொல்லுங்க யா, சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கய்யா.
1: அவருக்கு மட்டும் கவனிப்பு பலமா இருக்கே.
0: நிலையத்துல எல்லோரும் பலமா
2: இருக்கோம்.
1: நீ அப்படி சரி, ஓகே, உங்களுக்கான டயலாக் கேட்கலாமா?
2: சொல்லுங்கம்மா.
3: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல வேத்துக்கு யோசனை சொல்றவங்க எங்க கிட்டயா?
0: ஐயா, இது முத என்ன
1: எமோஷன், என்ன ரியாக்ஷன்?
3: இது வந்து சோகம்.
1: சோகமா
0: சொல்லிடுச்சு இங்க அந்த மாதிரில இருக்கு. ஐயா, சோகம்னா இப்படி இருக்க கூடாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முணுமுணுத்து அழுது.
3: அதெல்லாம் ஊருக்குள்ள பல வேத்துக்கு யோசனை சொல்றவங்க எங்க கிட்டயா
0: அப்படி லைட் அழுங்க. அப்படி இருந்துங்க.
3: பக்கத்துல ஆள்லாம் இருக்காங்க, நீங்க பாத்துட்டு
1: இருக்க. சரி, சிரிச்சுக்கிட்டு
0: இங்க கோபம் கோபம்.
3: அங்கெல்லாம் ஊருக்குள்ள பல வேத்துக்கு யோசனை சொல்றவங்க எங்க கிட்டயா?
0: சரி, இப்ப சிரிச்சிருங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா.
3: என்னப்பா பக்கத்துல காலு கூட பாத்து பாத்து
1: சிரிச்சுக்கிட்டு வந்துட்டாலாம் பாக்க கூடாது இல்லையா?
0: சிரிச்சுக்கிட்டேங்கயா.
1: இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க.
0: பாவம், சுத்தி எங்க பஸ் ஸ்டாண்ட்ல எங்க நிக்கிறார் போல, சுத்தி ஆட்கள் பாக்குறாங்கன்றதுனால கொஞ்சம் கூச்ச சுபமான மனிதர் போல. ரொம்ப நன்றி இனிப்புல வந்தவங்க. மீண்டும் நாளை முயற்சித்து நீங்க விளையாடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த நேரம் சந்திக்கிறோம். வருக வணக்கம்.
1: எப்படி இப்ப அந்த சவுண்டோட சொல்லணும்?
4: ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
1: இல்ல, கொஞ்சம் எங்களையும் பேச விடுங்க.
0: 100 தடவை சொல்லிடுவாரு போலயே ஒரு. இருங்க, நாங்க ஒவ்வொன்னாதான் சொல்லுவோம். நாங்க தான் நீங்க சரியா சொல்றீங்கன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப வந்து உங்களுக்கான ஆக்சன் வந்து சோகம்.
4: சோகமா?
1: சோகம்.
3: 100 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி
0: அப்படி சொல்லுங்க.
3: என்னங்க
0: இருக்கு கோபம்? கோபத்தோட
4: ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி அந்த பாச்சா.
1: வரலாம். இப்போ பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். யார் இங்கிருந்து?
0: என்னங்கயா மயில் ராஜா?
1: ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
0: ஐயா, நலமா இருக்கீங்களா?
5: நான் மயில் ராஜ் பேசுறேன்.
1: அதாவது நம்ம கேள்வி கேக்குறோம், திருப்பி நம்மளே கேள்வி கேக்குறோம். என்ன ஐயா, எங்க இருந்து பேசுகிறீர்கள்?
5: சொக்கலையனர்ல இருந்து மயில் ராஜ்.
1: சரி, நல்லது நல்லது.
0: இல்ல, அவங்க அங்க வீட்ல இருந்து பேசுறாங்க. ஓகேங்க, என்ன விளையாடறது தெரியும்ல?
5: ஆக்ஷன்.
0: ஆஹா, அப்படி வாங்க, இப்போதான் வைபுக்ல வர்றீங்க. ஐயா, நாங்க குடுக்குற வசனத்தை மூணு விதமா பேசணும். நாங்க சொல்லும்போது தான் பேசணும். ஓகேங்களா? இதோ உங்களுக்கான வசனம்.
6: என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்க தான் பிடிக்கும்.
1: ஆஹா,
5: என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்க தான் பிடிக்கும்.
0: ஆமா, இதுதான் வசனம். இப்போ வந்து ஆமா, அது ட்ரையல்.
1: என்ன, எங்களை பேச விட மாட்டீங்களே?
0: இப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து சோகமா சொல்லணும்.
5: என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்.
0: ஓகே, இப்ப கோபம்.
5: என்ன மாதிரி பசங்க?

0: விளையாண்டாரு.
1: ஆமா, அடுத்த நேரம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது ஆட்டக்களம்.

this? I don't even care. Who is this? I don't even care. Who

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 944-4590-7020 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 4:29:38 நேர்களை, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறவிருக்கும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: शायद वो बाउट भी हो जाए। और आपने सुजीत की बात की, जी सुजीत कलकल की बात तो हम बार बार बार बार करना चाहेंगे आज। सबको लगने लगा था, हम लोग भी सोच रहे थे कि शायद ये बाउट तो सुजीत के हाथ से गई। 0-2-9 से पीछे था, इसके पहले 8 अंक हो चुके थे और उसको क्या करेगा। लेकिन एक ही आदमी था जिसको भरोसा था, नहीं अभी मैं वापसी कर सकता हूँ, एक भी अंक और गंवाते तो फिर मामला पलट जाता। लेकिन उन्होंने वो एक अंक आने ही नहीं दिया और एक के बाद एक वो दांव चले, वो मूव किए पैर के ऊपर, ख़ास तौर से उनके जो 3 आक्रमण उन्होंने किए थे जिसपे 2-2-2-6 अंक उन्होंने कमाए, कुल मिला के एक साथ उन्होंने 8 अंक एक के बाद एक कमाए। और जब मुकाबला समाप्त हुआ उस समय उनका हाथ ऊपर किया गया, स्वर्ण पदक, गजब बाउट, गजब कुश्ती। हमें याद आ रही थी ये बजरंग पुनिया, ये भी इसी 65 किलोग्राम भार वर्ग में होते थे, उसके पहले योगेश्वर दत्त। तो ये जो एक सिलसिला है, एक से एक बेहतरीन पहलवान निकालने का, बजरंग पुनिया की विरासत को बहुत अच्छे तरीके से उन्होंने आगे निकाला है।
1: Right, and in boxing, very quick updates coming to you. The best news of the day for all our listeners who are tuning into Akashvani right now, ki Bharat ki Lavlina Borgohain also bagged the gold medal by defeating China's Bao Zi in the women's 75 kilogram gold medal bout at the Asian Games today. A beautiful birthday present for the birthday girl, who also scripted history by becoming only the second Indian woman boxer to win an Asian Games gold medal after the legendary MC Mary Kom. Unke saath saath Parveen Hooda also held a nerve in a closely fought final against Chen Nien Chen, and she was also able to win her bout by a 3-2 split decision and secured the gold medal in the women's 65 kilogram category. And then finally we saw Ankush Pangal also up against Kim Min Seong in the men's 80 kilogram final bout, where he was able to defeat him straight down 4-0 and thereby bring in the gold medal for India.
0: Aur bahut sunahra kshan hai, isi samay Ankush Pangal ke gale mein swarn padak pehnaya ja raha hai aur rashtragan ki dhun baj rahi hai Japan mein.
1: With that, it's a wrap from me, Sakshi Mandwala and Anupa Pathak for now. We'll be tuning in back again at 5:30 p.m. with all the live updates of the ongoing Asian Games 2026. For now, thank you so much for tuning in. Goodbye.
2: Asian Games 2026, Aichi Nagoya. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரமலை 4:36 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான மாலை வணக்கம். இந்த ஒரு அரை மணி நேரம் சூப்பராக விறுவிறுப்பாக விளாண்டு முடிச்சிருந்தோம் ஆட்டக்களத்தை. இப்போ அதனோட தொடர்ச்சி தான் மீண்டும் விளையாட காத்திருக்கோம் இந்த ஒரு அரை மணி நேரம். அதாவது நேர்களையே டெய்லி ஆட்டக்களம் போயிட்டு இருக்கு,
5: அதான் தெரியுமே.
4: சரி, இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக நம்ம விளாடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ராத்திரி பகலாம் உங்களுக்கு கண்ணு முழிச்சு யோசிச்சு எடுத்துட்டு வந்த கேம் தான்
5: உங்களுக்கான
6: நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
5: அதே தான், ட்ரையல் பாருங்க பாப்போம்.
7: ட்ரையல் பாருங்களா? நான் செவனேந்தா போய்கிட்டு இருந்தேன், யார் வம்பு தும்புக்கா போனா, என்ன கௌரவம் கௌரவம் சொல்லி என் கௌரவத்தை ஆரம்பிச்சு ஜெயிக்கிறா.
5: சூப்பர் சூப்பர்,
4: யா யா சூப்பர். இப்ப வந்து சோகம் சோகம்.
7: நான் செவனேன் தான் தான் போய்கிட்டு இருந்தேன், யார் வந்ததும் கால போறனா,
4: அடுத்ததா
5: விளையாட காத்திருக்கும் நேயர், யாரு எங்கிருந்து வணக்கம்?
4: வருகிறது.

0: சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா. நீங்க கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில பங்கு பெற்றீங்க தானே? ஆக்ஷன். ஆமா, ஒரு நேயர் ஒரு நேரில் நிகழ்ச்சியில மட்டும்தான் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4:39 நீங்கள் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். ஆக்ஷன், வணக்கம்.
2: ஆக்ஷன் தமிழ்ச்செல்வி மேடம், முத்துச்செல்வன் சார், அழைப்பு ஒருங்கிணைப்பாளர், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: சூப்பர், சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ, கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: ஆக்ஷன்,
3: இதோ உங்களுக்கான வசனம்.
2: என் கூட ஆடி பாடுனது அத்தனையும் நடிப்பா? சொல்லுங்க, நடிப்பா?
1: கண்ட்ரோல் பண்ண முடியல.
3: ஆசமரத்துல கல்ல கட்டுனது, என் கூட ஆடி பாடுனது அத்தனையும் நடிப்பா, சொல்லுலதா அப்படின்ற வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கம்மா?
2: ஆசங்கர்ல கண்ணை கட்டிக்கிட்டு ஆடுனது நடிப்பா அப்படின்றீங்க.
3: ஆமா, சரி, அப்படி வச்சுக்குவோம். இப்ப வந்து இத வந்து நீங்க சோகத்தோட சொல்லணுமா?
2: ஆத்தங்கரையில கண்ணை கட்டி நடித்ததெல்லாம் நடிப்பா இல்ல வேஷம் போட்டீங்களா? நடிப்பா.
3: சரிங்கம்மா, இப்ப கோபம் கோபம்.
2: ஆத்தங்கரையில கண்ணை கட்டிட்டு ஆடுனதெல்லாம் நடிப்பா? உண்மையை சொல்லணும். ஆத்தங்கரையில கண்ணை கட்டிட்டு என் கூட ஆடுனது பாடினதெல்லாம் நடிப்பா?
1: உண்மையை சொல்லணும். அது எங்க இருந்து வந்துச்சு தெரியலையே.
3: இப்ப வந்து சந்தோஷமா
1: சிரிப்பு.
2: ஆத்தங்கரையில ஆடி பாடி நடித்ததெல்லாம் நடிப்பா? உண்மை சொல்லுங்க, நடிப்பா?
3: நடி சூப்பர். ஆக்சுவலி அது ஆத்தங்கரையில கலக்கட்டல, ஆசமரத்துல கலக்கட்டது.
2: தேங்க்யூ.
3: வசனத்தை அதுக்கேத்த மாதிரி அவங்களே மாத்திக்கிட்டாங்க.
1: ஒரு வேகத்தோட வராங்க, அதே வேகத்தோட போயிடுறாங்க, என்ன ஏது அப்படின்றது தெரியல. சோ டைம் ஆயிட்டே இருக்கு. நீங்களும் விளையாடணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா டக்குன்னு போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. இப்போ வந்துட்டாங்க, யாரு எங்க இருந்து ஆக்ஷன் விளையாட? வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஜெய்கந்தபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன். மூவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிற முத்துச்செல்வன் சார், தமிழ்செல்வி மேம், அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர்
3: மூவருக்கும் இருக்காங்க.
1: அது நம்ம க்ளோசிங்ல சொல்லலாம்னு வச்சிருந்தோம், ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா வணக்கம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? விளையாடலாமா?
3: கோபத்தோட ஆரம்பிப்போங்க.
4: பராசக்தி ஹீரோடா, பேரை கேட்டா சும்மா அதிருதல்ல.
3: ஏய், அது போடுங்க. சரி, இப்ப வந்து சோகம் சிரிப்பு வந்து நம்ம கடைசி நிறைவா தான் நமக்கு சிரிச்சுட்டே முடிப்போம்.
4: பராசக்தி ஹீரோடா, வேற கேட்டா சும்மா அதிர்ந்து இல்லடா.
3: இப்ப ஏன் கொட்டாய விட்டுட்டே பேசுறீங்க?
1: சரி, ஓகே, அடுத்து வந்து சிரிப்பு.
3: சிரிப்பு சந்தோஷமா.
4: டேய் பராசக்தி ஹீரோடா, பேரை கேட்டா சும்மா
1: தொடர்ந்து நேயர்கள் உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க, அப்படியே சூப்பரா டெடிகேட்டடா பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து ஆக்ஷன் விளையாட காத்திருக்கும் நேயர்?
3: ஆகாஷவாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்னைக்கு ஆட்டுக்களத்தில் ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன் விளையாண்டு நாங்கள் போடுற வசனத்தை மூன்று விதமான ரசங்கள்ல வந்து நீங்க நடிச்சு காட்டணும்.
1: ஆமா, அதாவது கோபமா பேசி காட்டணும், சோகமா பேசி காட்டணும், அதுக்கப்புறம் சந்தோஷமா பேசி காட்டணும். அந்த மாதிரி பேச காட்ட ஒரு நேர் வந்திருக்காங்க. யார், எங்க இருந்து? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: ஐயா நல்லா சொன்னீங்க, ஆனா என்ன சொன்னீங்க? பேருங்க ஐயா? ராமர் ஐயாவா?
5: என்ன
3: விளையாண்டு?

0: ஆக்ஷன்.
1: ஆமா, ஆக்ஷன் தான் விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கான வசனம்
2: கொஞ்சம் தெரியுமா? ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கறத யாராலையும் கொடுக்க முடியாது.
3: இத வந்து நீங்க வந்து இப்ப சோகமா சொல்லுங்க.
4: ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல ஆண்டவன் கொடுக்கறத யாருக்கும் கொடுக்க முடியாது.
1: இந்தியாவின்
5: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக நான் இருந்திருந்தேனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: 8:05
1: பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு. ஸோ குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகள் வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து ஜாலியாக இருப்பீங்க. அதுவும் அடுத்து சில பேருக்கு 2 days தொடர்ந்து லீவ்லாம் இருக்கலாம். ஸோ உங்களோட திறமைகளை வெளிக்காடலாம். 0452 அப்படின்ற மாதிரி முன்னெடுப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 வரலாம். உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
0: இன்று 8:05 இருக்கு. திறமைகளை வெளிப்படுத்தினா எப்படிங்க அது?
1: அதாவது இப்போ சில பேர் டான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும்?
0: கபடி விளையாடுறது அந்த மாதிரி.
1: ஆமாம், டான்ஸ் ஆடலாம், கபடி ஆடலாம், கொக்கோலாம் விளையாடலாம். நானும் சேர்ந்து ஆடிட்டு இருப்பேன். இப்போ நேர் வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம், காசு வாங்கி கொடுத்துறை
0: ஐயா, நலமா இருக்கீங்களா? அதாவது நாங்க போடுற வசனத்தை 3 விதமான ரசங்கள்ல நீங்க நடிச்சு காட்டணும்.
1: எப்படி, மிளகு ரசமா?
0: நினைச்சேன் இந்த காம்பு போடுவீங்க அப்படின்ட்டு.
1: என்ன பேச கத்துருக்கோம்? அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: நிறையத்துல எல்லோரும் நலமா இருக்கும். சுமதி அம்மா, என்ன விளையாண்டு இருக்கோம் தெரியுமில?
3: ஆக்ஷன் விளையாண்டு சார்.
1: சரி, இப்ப உங்களுக்கான டைலாக் கேட்கலாமா?
3: போடுங்க மேடம்.
1: பேசுங்க பாப்போம்.
4: ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
3: இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் டைலாக்.
0: அதே எங்க இவ்வளவு சரவா சார். ஃபர்ஸ்ட் வந்து கோபம், கோபம்.
3: இது மாதிரி நிகழ்ச்சி வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: அம்மா கோபம் சொன்னோமா?
0: சரி, அவங்க சோகத்துல
1: சோகம் ஆகிட்டாங்க. சரி ஓகே, இப்ப கோமா சொல்லுங்க பாப்போம்.
0: கோபப்படுங்க.
3: இது மாதிரி நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: என்னங்க எல்லாரும்
1: நீங்க சொல்லி சொல்லி தான் எல்லாரும் சொல்றாங்க. சரி ஓகே, ஃபைனலா சிரிப்போட
0: சந்தோஷமா.
3: இது மாதிரி நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க அவங்க.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. 4:53 ஆயிட்டு இருக்கு. இப்போ நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. நாங்க ஒரு வாட்டி விளையாண்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்
5: சார். தல்லாகுளம் சக்திவேல்.
0: ஐயா நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி
0: இருக்கீங்க? நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கும். ஆட்டக்கல வந்திருக்கீங்க. ஆக்ஷன் ஆக்ஷன், இது உங்களுக்கான வசனம்.
6: சில பேருக்கு அது செடி மாதிரி, பொண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தட பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க.
5: சில பேருக்கு செடி மாதிரி, சில பேருக்கு பூ மாதிரி, ஒரு தட பூ உதிர்ந்தா அவ்வளவுதாங்க.
0: சரி, இத வந்து இப்ப கோபமா சொல்லுங்க.
5: சில பேருக்கு செடி மாதிரி, சில பேருக்கு பூ மாதிரி, ஒரு தட உதிர்ந்தா அவ்வளவுதாங்க.
0: சரி, இப்ப வந்து சோகமா சொல்லுங்க.
5: ஒரு தட செடி மாதிரி, ஒரு தட பூ மாதிரி.
0: அவ்வளவுதாங்க. பூத்துச்சுன்னா அவ்வளவுதான். நன்றி நன்றி.

0: மாலை 4:54 மணி கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். இது வரைக்கும் நிறைய நேர்கள் வந்தாங்க, ஆக்ஷன் வந்து சூப்பர் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதாவது சிரிப்பு, கோபம், அழுகை அப்படின்றத நவரசங்களை வந்து மூணு ரசத்தை சூப்பராக காட்டிட்டாங்க. மீதி இருக்கிற ரசம் என்னன்னு சொல்லுங்க
1: பாப்போம். மீதி இருக்கிற ரசம் வந்து என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். சோ பங்கு பெற்ற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: முத்துசெல்வம்,
1: எங்களோட அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரோசி மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் கருப்பண்ணன் அவர்கள். நன்றி நேர்களே.

சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜீத் கல்கலும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை

0: சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேர மாலை 5:06. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அற்புதமான மாலை பொழுதில் அழகழகான பாடல்களாக கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். இதோ முதல் பாடல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில்.

அந்தி சாயும் இனிய நேரம், அழகான மாலை பொழுது, நாள் முழுதும் இருந்த பரபரப்பை மறந்து இசையோடு மனதை இளைப்பாறச் செய்யும் இனிய நேரம். இது உங்கள் மனதை மயக்கச் செய்யும் மாலை தென்றல், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை பொழுது, மெல்லிய காற்று, மனதுக்கு பிடித்த இதமான பாடல். இதை விட அழகான ஓய்வு வேறு என்ன இருக்க முடியும்? அந்த இனிமையான தருணத்தை இசையோடு ரசிப்போம். இது உங்கள் மனதை மயக்கும் மாலை தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களே, இன்று மாலை மணி 6:05 விளக்கேற்றும் வேளை. மங்களகரமான மாலை பொழுதை பக்தி மனம் கமலச் செய்து மனதில் இறைவனை நிறத்திடும் இனிய வேளையாக நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று மாலை மணி 6:05 விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

சங்கீதங்கள் இசையின் ஸ்வரங்களில் இன்பத்தின் மயக்கம் என் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் மாலை 5:24. மாலை நேர காற்றில் ஒரு சுகம், மெல்லிசை பாடல்களில் ஒரு மயக்கம், அந்த இரண்டையும் ஒன்றாக ரசிக்க உங்கள் செவிகளுக்கு இனிய இசை விருந்தாக இது மாலை தென்றல்.

நேர்மலை 5:29 நொடிகள். ஆகாஷ் மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நேர்களே, மலை 5:30

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் நேரும் நேர்களே, நேரமாலை 5:36 மாலை தென்றல்.

தேநீர் கோப்பையில் இருக்கும் சூட்டை போல சில பாடல்களில் இருக்கும் இசையும் நம் மனதை இதமாக்கும். அப்படி ஒரு இனிமையான மாலை நேர இசை விருந்தாக அமைந்திருக்கின்றது இந்த மாலை தென்றல். இணைந்திருக்கின்றோம் நேர்களே பாடல்களுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகள்.

காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்லை, நேராக நம் மனதுக்குள் சென்று அழகிய நினைவுகளை திரும்ப கொண்டு வரும். அப்படிப்பட்ட பாடல்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய மாலை தன்றல் நிகழ்ச்சி. நேரம் மாலை 5:50. இது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

நேர்களே, நேரம் மாலை 5:55. இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வளமந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக்கொள்வது அன்பு அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் பாராட்டு

தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வின் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கல்லும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபாக் டாக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் ஹாக்கி போட்டியில் சீனாவுக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:03. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடம் இருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடம் இருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்மாதம் 6 தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும், 8 மேல ராஜகுலராமன் கிராமத்திலும், இம்மாதம் 6 களத்தூர் எஸ் அம்மாபட்டி வடுகப்பட்டி கிராமத்திலும், 8 பிள்ளையார்குளம் கிராமத்திலும், 9 குன்னூர் கிராமத்திலும், 12 விழுப்புணர் பாட்டக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் நடைபெற உள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவு பெற்றது சேவை செய்திகள். இனி தொடர்வது மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்களின் மாலை பொழுதை தெய்வீக கானங்களால் பிரகாசிக்க வருகிறது விளக்கேற்றும் வேளை.

சர்வதா சுப்ர

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

0: இதுவரை ஒளிச்சுடராய் பிரகாசித்த விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் மாலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை.

எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி அடுத்த நிகழ்ச்சியாக இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

6:30 மற்றும் இரவு 7:30 ஜவானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:35 அந்திப்பூக்கள் இன்றிரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம் பூச்சிகள். இன்று இரவு 8:30 இலக்கிய உலா ஆற்றுப்படை நூல்களின் விருந்தோம்பல் பேருரை வழங்குபவர் ஏ சிந்தியா தேவி அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை எஃப்எம் 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசைகளில் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மெண்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
3: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேன்.
1: அடுத்ததாக, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
1: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:36. மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களை போல் அழகிய பாடல்களால் மனம் கமழ காத்திருக்கிறது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இசைஜாலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகிய காணங்களால் மனதை வருடுவது அந்தி பூக்கள்.

இசையோடு நின்றிருக்கும் நேரம் மாலை 6:49. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சு ப விஜய் வரிகள் எழுதி சாகர் குரல் கொடுத்திருக்காங்க வில்லு திரைப்படத்திற்காக.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறது தான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது அந்தி பூக்கள். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். நேரம் இரவு 7:01 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான ஹிட்டான பாடல்களை அணிவகுப்பாக கேட்க இருக்கின்றோம். இது பாட்டு, இது ஹிட். ஃபஸ்ட்டு ஒரு மெலடி பாடல் கேட்டுட்டு வந்துருவோமா. விவேக் மெர்வின் அவங்களோட இசையில் சிலம்பரசன் மெர்வின் சேர்ந்து பாடியிருக்காங்க. விவேகா அவர்களின் வரிகளில் சுல்தான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் வேலுமணி 9:00 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் ஹிட்டான பாடல்களை அனுபவம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் சுல்தான் படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சு. அடுத்து என்ன ஒரு மெலடி பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோன் ஜேம்ஸ் அவங்களோட மியூசிக்கில் குரலில் சூப்பரான பாட்டு ஓ மை கடவுளை திரைப்படத்திலிருந்து கோ ஷேஷா லிரிக்ஸில்

0: நேரமரபு 7:13 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓமை கடவுளில் இருந்து சூப்பரான மெலடி பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். அதுகூட அப்படி நின்றுலாமல் அடுத்ததாக ஒரு அற்புதமான மாஸ் படமான மெலோடி கலந்த ஒரு அற்புதமான பாடல். ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையில் பம்பா பாக்யா, விபின், அபர்ணா சேர்ந்து பாடியிருக்காங்க. விவேக் அவர்களின் வரிகளில் சர்க்கார் திரைப்படத்தில் இருந்து
1: பல்தே

வெந்துகண் தணிந்தது காடு திரைப்படத்தில் ஏ ரகுமான் அவர்களின் இசையில் குரலில் தாமரை அவர்களின் வரிகளில் அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சுக்கோம். நேரம் இரவு 7:22. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ரமேஸ்வரம் பண்பலையில் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு சூப்பரான இதே மாதிரியான ஒரு அமைதியான அழகான பாடல் கங்குவா திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில் ரகு தீக்ஷித் அவங்க பாடியிருக்காங்க விவேகா அவர்களின் வரிகளில்.

வண்டி வருகுதுல வளை வளைஞ்சு வளவுல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னான

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இணைகிறோம் நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். பாட்டு இது நிகழ்ச்சிகள் கிட்டான பாடல்களின் அணிவகுப்பாக கேட்டு ரசித்து இணைந்துட்டு இருக்கோம், வைப் பண்ணிட்டு இருக்கோம். பாடல் LKG திரைப்படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸ் அவங்களோட மியூசிக்ல விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, சத்யபிரகாஷ் லியோன் ஜேம்ஸ் சேர்ந்து பாடியிருக்காங்க. இதோ கேட்டு வந்துடும் திமிரு காட்ட.

ஜெகமே தந்திரம் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவங்களோட மியூசிக்கில் ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஆஹா, ரொம்ப சில் மியூசிக்கில் இருந்துச்சுல, அதே வைபோட சில் பண்ணுற மாதிரி சில்லு மக்கா அப்படின்னு இன்னொரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. குட் நைட் திரைப்படத்திலிருந்து ஷியான் ரோலன் அவங்களோட இசையில், பிரதீப் குமார் வாய்ஸில், மோகன் ராஜன் அவங்களின் வரிகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. ஒளிகரக்கம் அடுத்த பாடல் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து விஷால் சந்திரசேகர் அவங்களோட இசையில் மதன் கார்கி வரிகள் எழுதியிருக்காரு. எஸ்பிபி சரண் மற்றும் சிந்துரி சேர்ந்து சூப்பராக பாடியிருக்காங்க. இதோ கேட்டு வந்துடுவோம் பாருங்களேன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ரமேஷ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களே, இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் அற்புதமான சிறப்பான நிகழ்ச்சியாக குழந்தைகள் பங்கு பெற அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் குழந்தைகள் பங்கு பெற்று தங்களது பேசலாம், சிரிக்கலாம், பாடலாம், என்ன வேணாம் பண்ணலாம். இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகள். அதனைத் தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா. ஆற்றுப்படை நூல்களில் விருந்தோம்பல் பற்றிய பேர் உரை வழங்குபவர் ஏ சிந்தியா தேவி அவர்கள். நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள், அதனைத் தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நேரம் 7:55. நிறைவான பாடலாக ஒலிக்க இருக்கிறது வடசென்னை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியை நன்றி சொல்லிக் கொள்வது முத்துசெல்வம். நன்றி நேயர்களே.

நேரம் இரவு 7:59:20 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருக்கின்றோம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்பட்டு

படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீருதண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:05.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பட்டா பூச்சிகள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. உங்க வீட்டுல செல்ல குழந்தைகள் இருக்கலாம், குழந்தைகள் பங்கு பெறலாம். பங்கு பெற்று அவங்களோட திறமைகள், அதாவது நல்லா பாட்டு பாடுவாங்க, படிப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்றது, கவிதை சொல்றது, ரைம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, சோ பங்கு பெற்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம். இன்றைய பட்ட பூச்சிகள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. இனிப்புல ஒரு குட்டி குழந்தை காத்துட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்க கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அருள் ஜெசிகா, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன்.
0: சூப்பர், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அருள் ஜெசிகா?

0: 6th standard ஆ
1: சரி ஓகே. இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ல செம என்ஜாய்மெண்டா?
0: ஆ
1: சரி ஓகே. இப்ப நாளைக்கு எப்படி ஸ்கூலா லீவா?
0: இன்னும் ரெண்டு நாள் லீவ் இருக்கு.
1: அப்ப தொடர்ந்து மூணு நாள் லீவ் என்ஜாய் பண்றீங்க இல்லையா?
0: ஆ
1: சரி ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
0: திருக்குறள் சொல்ல போறேன். திருந்தாம்பல் மோப்ப குலையும் அனிச்சம் முகமிருந்து மோக்க குலையும் விருந்து ஊக்கமுடைமை வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தந்தம் உள்ளத்து அணையது உயர்வு பயனில சொல்லாமை சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் திருவள்ளுவர்.
1: சரி சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
0: வாரிசு
1: திரைப்படத்துல ஏதாவது ஒரு பாடல் கொடுக்கலாமா? உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது ஆகாஷ் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: டம்பூச்சிகள். இதுக்கு முன்னாடி பங்கு பெற்ற குழந்தை அழகா திருக்குறள் சொல்லி சூப்பரா பாடலும் கேட்டு முடிச்சிட்டாங்க. அந்த வரிசையில அடுத்ததா இந்த குட்டி நேயர் வர போறாங்க. என்ன சொல்ல போறாங்க கேட்டலாமா? வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது இன்னும் மூணு நாள் லீவு, இன்னைக்கு லீவு, நாளைக்கு சனிக்கிழமை, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் ரெண்டு நாள் லீவு, அது போக அடுத்து மண்டே தான் ஸ்கூல். அதனால படிக்காம கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மாதிரி என் முன்னணி தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
1: மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு வட்டம், பொய்கை கரைப்பட்டியில இருந்து அழகேஸ்வரி பேசுறேங்க மேடம்.
0: அழகேஸ்வரி, அழகேஸ்வரி
1: மேம்.
0: சூப்பர். சரி ஓகே, எத்தனை ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
1: 9th.
0: சரி ஓகே, எனக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? அதுக்கு முன்னாடி என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: கருப்பு படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல்.
0: கருப்பு திரைப்படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடலா? சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைப்பிசினோரே. அவ்வளவுதான்.
0: சரி சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கும் மூணு நாள் லீவா?
1: நன்றி.
0: மற்றும்

0: அமைஞ்சிருக்கும் நேரம் இரவு 8:18. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளுக்கான பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததா ஒரு குட்டி நேயர் காத்துட்டு இருக்காங்க. யாரும் ஈக்கிறது கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல இருந்து ஷாரிக் பேகம்.
0: சொல்லுங்க ஷாரிக், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th ஸ்டாண்டர்டா? சரி ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு முன்னாடி பிடித்த பாடல்?
1: நம்பர் பந்தில இருந்து வரவே ஏத்த ஒரு அந்த சாங்.
0: சரி ஓகே, கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்பெஷல் 퍼ஃபார்மன்ஸா என்ன சொல்ல போறீங்க?
1: மனப்பாட பாடல்.
0: பாடுங்க, சொல்லுங்க.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் மீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே பாரதியார்.
0: சரி, உங்களுக்கு தமிழ் பாடம் ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து 3 நாட்கள் லீவ் இல்லையா, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?
1: நாளைக்கு பார்க் போறோம்.
0: பார்க்குக்கு போறீங்களா? ஃபேமிலியா போறீங்களா?
1: எஸ்.
0: சூப்பர். சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: நன்றி.
0: நீங்க காத்திருக்கிறது ஆகாஷ் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சியோட நிறைவான குழந்தை யாரு எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பேசுங்க. இனிப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வரமளவு
0: உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: மக்கள் வந்தா சதர போலீஸ் நார்மல் பர்சனா, நீ மாமானு கூப்பிட போலீஸ் உங்க அக்கா புருஷனா?
1: காத்து
0: நிற்கோட்டில் மேடு உனக்கு உயிர் மேல போடு.

0: நிகழ்ச்சியாய் வளம் வந்த பட்டாம்பூச்சிகள் இனிதே நிறைவு பெற்றது. பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி குழந்தைகளே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் ஆற்றுப்படை நூல்களில் திருந்தோம்பல் பேருரை வழங்குகிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ. சிந்தியாதேவி அவர்கள்.
3: சங்க இலக்கியம் என்பது தமிழ் மக்களால் சாகாவரம் பெற்ற இலக்கியமாகும். மக்களின் இதய துடிப்பில் குடிகொண்டுள்ளது. தமிழ் இலக்கியங்கள் என்றால் அது சங்க இலக்கியமே என்று எண்ணும் அளவுக்கு நம்மிடையே வாழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சங்க இலக்கியங்கள் என்று கூறப்படும் 8 தொகையும் 10 பாட்டும் சீரோடும் சிறப்போடும் வாழும் இலக்கியங்கள். அவ்வகையில் நோக்கினால் தமிழ் மொழியின் தடித்த அடையாளமாக விளங்குவது சங்க இலக்கியங்களே. தமிழ் வளத்தின் ஊற்றுக்கண், இயற்கை இலக்கியம், தாய்மை இலக்கியம், வாய்மை இலக்கியம், தூய்மை இலக்கியம் என அறிஞர்கள் போற்றுவர். ஏனெனில் அதுதான் பிற்கால தமிழ் இலக்கியத்திற்கு தலையூற்றாய் திகழ்வது. உலகின் மிக மூத்த இலக்கியங்களில் சிறப்புடையது சங்க இலக்கியம். இயற்கையிலே கருத்தாங்கி இனிமையிலே வடிவெடுத்து என்று திருவிக்கா குறிப்பது போன்று தமிழ் சமூகத்தின் தொடக்க நாட்களில் உயிர்த்தெழுத்த இயற்கை இலக்கியமாக சங்க இலக்கியம்.

இயம் விளங்குகிறது. இலக்கியம் கண்டு இலக்கணம் இயம்பலும், இலக்கணம் கண்டு இலக்கியம் இயம்புதலும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி நிலையையும் ஆற்றல் சார்ந்த அறிவு நிலையையும் எடுத்து காட்டுகின்றன. கருத்து பேழைகளாக திகழும் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழியின் தனித்த அடையாளமாக விளங்குகின்றன. சங்க இலக்கியத்தை பாட்டும் தொகையும் என்று கூறும் மரபும் உண்டு. இதில் பாட்டு என்றால் நெடும்பாட்டுகள் எனப்படும் பத்து பாட்டு ஆகும். தமிழரின் வாழ்க்கையை இருபெரும் கூறுகளாக பிரித்து தான் மட்டுமே உணர்வதை அகப்பொருள் என்றும், பிறரும் உணரும் வண்ணம் அமைவதை புறப்பொருள் என்றும் தொல்காப்பியம் வழி வகுக்கப்படுகிறது. பத்து பாட்டிலும் அகப்புற பாடல்கள் காணப்படுகின்றன. பத்து பாட்டு ஒரு பண்பாட்டு சுரங்கம், வரலாற்று பெட்டகம், கலைகளின் இருப்பிடம், தமிழரின் வாழ்க்கையை காட்டும் ஓவியம், உலகளாவிய தமிழரின் வணிகத்தை உணர்த்தும் இலக்கியம். யாழ் பற்றிய வர்ணனை, அந்நாட்டினுடைய வரலாறு, அரசனுக்கும் மக்களுக்கும் இருந்த தொடர்பு, வரலாற்று செய்தி, பண்பாட்டு செய்திகள், மக்களின் உணவு வகைகள், உடைகள், அவர்கள் அணிந்த ஆபரணங்கள், வாழ்ந்த இல்லங்கள், செய்த தொழில்கள், வணிக சூழ்நிலை, சமயம், சமுதாயம், பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் இவ்விலக்கியங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. பண்டைய இயற்கை வளங்களெல்லாம் பத்துப்பாட்டின் வளத்திற்கண்டறிந்து மண்டலமெங்கும் புகழும் அருந்தமிழ் வாசகம் நுகர்ந்து மகிழ்வோமே என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பத்துப்பாட்டின் சிறப்பை ஆடுகிறார். பத்துப்பாட்டு நூல்கள் அனைத்தும் அரசர்களின் சிறப்பையும் கொடைத்தன்மையையும் கூறுகிறது. தொல்காப்பியத்தின் அடிப்படையில் ஐவகை நிலங்களாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மற்றும் இவற்றின் வர்ணனைகளையும் நிலத்திற்கேற்ற உணவு முறைகளையும் எடுத்து இயம்புகிறது. பத்து பாட்டில் பாதி ஆற்றுப்படை நூல்களாகும். அதாவது ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன. ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிபடுத்துதல், நெறிப்படுத்துதல் என்று பொருள். நக்கீரனாரின் திருமுருகாற்றுப்படை, முடத்தாம கண்ணீர் எழுதிய பொருணராற்றுப்படை, இடைகளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கணனார் எழுதிய பெருமானாற்றுப்படை, இரணிய முட்டத்து பெருங்கொன்றூர் கௌசிகனார் எழுதிய கூத்தராற்றுப்படை என்பதாகும். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறி சென்ற பயனெதிர சொன்ன பக்கமும் என்று அவற்றிற்கு தொல்காப்பியம் இலக்கணம் கூறுகிறது. வறுமையால் துன்பப்பட்ட ஒருவன் ஓர் அரசனிடம் அல்லது வள்ளலிடம் சென்றான். அவனை புகழ்ந்து பாட்டு பாடி பரிசுகள் பல பெற்றான். பிறகு தன் வீட்டிற்கு திரும்புகையில் துன்பம் கொண்ட முகத்துடன் ஒருவன் எதிரே வருகிறான். அவனிடம் துன்பம் ஆடிய முகமுடையவனே, உனது துன்பத்தை தீர்க்கும் ஒருவன் உள்ளான். அவன் இன்ன பெயரை உடையவன். அவன் இன்ன வழி ஊரில் இருக்கின்றான். அவ்வூருக்கு செல்லும் வழி இது. நீ அவனிடம் இவ்வழி செல்வாயாக. மிகுதியான பொருளை பெற்று வாழ்வாயாக என்று துன்பம் தீரும் வழிகளை கூறி அவனை அரசனிடமோ வள்ளலிடமோ அனுப்பி வைப்பான். இவ்வாறு பரிசு பெற்ற ஒருவன் பரிசு பெற விரும்பும் ஒருவனை ஆற்றுப்படுத்துவதே ஆற்றுப்படை நூல்களாகும். ஆற்றுப்படை நூல்கள் பாடாண் திணையில் அமையும். சிறிய யாழை கொண்டு வாழ்ந்த சிறுபானனை பற்றி பேசுவது சிறுபானாற்றுப்படை. பெரிய யாழை கொண்டு வாழ்ந்த பெரும்பானனை பற்றி பேசுவது பெருமானாற்றுப்படை. ஒன்றை போன்று நடிப்பவர்களை பொருணர் என்று கூறுவர். அவ்வாறு நடிப்பில் நல்ல பொருணனை வைத்து பாடிய பாட்டு பொருணராற்றுப்படை. கூத்தர்கள் எல்லாம் கூத்துகளையும் செய்ய வல்லவர்கள். இக்கூத்துரை பற்றி பாடுவது மலைப்படுகளாம் எனப்படும் கூத்தராற்றுப்படை. இந்நான்கு ஆற்றுப்படைகளும் வழிபடுத்துவோன் செலுத்தப்படுத்துபவனின் பெயரை கொண்டு அமைந்தனர். திருமுருகாற்றுப்படை மட்டுமே யாரிடம் ஆற்றுப்படுத்துகின்றானோ அத்தலைவன் பெயரை கொண்டு அமைந்துள்ளது. பொதுவாக எல்லா அரசர்களும் குறுநில மன்னர்களும் கலைஞர்கள் தங்களை காண வரும்போது அவர்கள் வறுமை நிலையை உணர்ந்து அவர்கள் கட்டியிருந்த அழுக்காகி கிழிந்து தைக்க பெற்ற ஆடையை நீக்கி புதிய ஆடைகள் முதலில் தந்த பின்தான் அவர்களோடு பேசினர். காரணம், அழுக்கான ஆடைகளோடு கலைஞர்கள் இருந்து அவர்களோடு பேசினால் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடுமோ என்ற எண்ணம்தான். அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்காகவே அவர்கள் வந்தவுடன் புதிய ஆடைகளை தருவது வழக்கமாக இருந்தது. இது மிக உயர்ந்த பண்பாடாகவும் கருதப்பட்டது. இச்செய்தியை ஈரும் பேனும் இறைந்து இறைகூடி வேரோடு நனைந்து வேற்றியிலை நுழைத்த துன்னர் சிதாகர் துவர நீக்கி நோக்கு நுழைக்கல்லா நுண்மையை பூக்கணிந்து அறவு உரியன்ன அறிவை நல்கி என்று பொருணராற்றுப்படை கூறுகிறது. அதோடு பரிசு பெறுவோர் வந்தவுடன் அந்த களைப்பை போக்குவதற்காக நாம் இன்று வந்தவருக்கு முதலில் தண்ணீர் கொடுத்து பின்பு அவர்களுக்கு தேவையான உணவை கொடுப்பது போன்ற பழங்காலத்தில் வந்தவருக்கு மயக்கம் தராத களைப்பை போக்கும் சுவை நீரை கொடுத்தனர். மேலும் கலைஞர்களுக்கு புரவலர்கள் யானையையும் குதிரையையும் தேருடன் கொடுத்தனர். அத்துடன் தலையில் பொன்னால் ஆகிய தாமரை மலரை அணிவித்தனர். விரலியர்களுக்கு பொன் மாலைகளையும் கொடுத்தனர் என்ற செய்திகள் பல ஆற்றுப்படை நூல்களில் காணப்படுகின்றன. பல்வேறு உத்திகளின் வழி சமூக ஒழுக்காறுகளை சுற்றி செல்லும் கருவூலமாய் விளங்கும் நூல்களில் ஒன்றான ஆற்றுப்படை இலக்கியங்கள் தமிழரின் பல்வேறு பண்பாடுகளை எடுத்துரைக்கிறது. பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு என்பதற்கு பக்குவப்படுத்துதல் அல்லது பண்படுதல் என்று பொருள். இவை மனிதர்களோடு மட்டுமே தொடர்புடையது. மனிதனை மனிதனாக பக்குவப்படுத்துவது பண்பாடாகும். பிற உயிரினங்களிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டுகிறது. அவை வெளிப்படுத்தும் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றுதான் விருந்தோம்பல்.
அதனை கழித்தொகையில் நல்லந்துவனார் பண்பனப்படுவது.

பாடறிந்து ஒழுகுதல் என்கிறார். இதற்கு மனிதன் உணவு, உடை, உறவினர்கள், விருந்தோம்பல், இல்லற வாழ்க்கை, பொது வாழ்க்கை என அனைத்திலும் அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வதே தலை சிறந்த பண்பாடாக கருதினான் என்பது பொருளாகும். அந்த பண்பாட்டில் ஒரு அங்கமாக விளங்கியது விருந்தோம்பல். பகிர்ந்து உண்ணும் பண்பினை உடையவர்களாகவே பண்டையோர் வாழ்ந்துள்ளார் என்பதின் அடையாளமாக திகழும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் விருந்தோம்பலை பற்றி பல செய்திகளை எடுத்துரைத்துள்ளது. விருந்து என்ற சொல் புதுமை என்னும் பொருளை கொண்டது. விருந்து இன்றும் வாழ்ந்து வரும் ஒரு பழந்தமிழ் சொல்லாகும். விரும்பி வருவதாலும் விரும்பி ஏற்றுக்கொள்வதாலும் விருந்து என்பது ஒரு காரண பெயரும் கூட என்பர். முன்னோர் சென்ற வழியில் செல்லாது புதுமையான யாப்பு வகை கொண்டு பாடுதலை விருந்து எனவும் குறிப்பிடுவர். என்பகை யாப்பில் விருந்து என்னும் யாப்பும் ஒன்று. விருந்தேதானும் புகுவது புனைந்த யாப்பின் மேச்சே என புதியதாக வருபவர்களை விருந்தினர் என்று அழைக்க வழிகாட்டியது தொல்காப்பியம். மக்கள் உயிர் வாழ உணவு இன்றியமையாதது. உணவின் அடிப்படை தேவையை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உயிர் சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள்களை உண்டு வந்தனர். மேலும் தான் உண்பதோடு மட்டுமல்லாது உணவில்லாமல் வறுமையில் வாடிய ஏழை எளியவர்களுக்கும் வீட்டில் வரும் புலவர்களுக்கும் உணவினை வழங்கி அவர்கள் உண்பதைக் கண்டு மகிழ்ந்தனர். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண் உயிர்க்கெல்லாம் உண்டியும் உறையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இல் என்கிறது மணிமேகலை. இவ்வரத்தை பின்பற்றியே நம் வீட்டிற்கு வந்தவர்கள் மனம் மகிழும் வண்ணம் அமுது படைத்து அதன் மூலம் இன்பமடைந்து தமது பெருமையை நிலைநாட்டினர் தமிழர். பண்டமாற்று முறை வழக்கிலிருந்த அக்காலத்தில் போக்குவரத்து வசதிகளும் இல்லாத சூழ்நிலை நிலவியது. எனவே இரவலர்கள் மட்டுமன்றி ஏனையோரும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கால்நடையாகவே நடந்து செல்ல வேண்டியிருந்தது. உணவு விடுதிகள் போன்றவை இல்லாத காரணத்தால் உண்டிக்கும் உறையுளுக்கும் அனைவரும் செல்லும் ஊர்களையே நம்பினர். அவ்வாறு நம்பி சொல்லும் இல்லம் தேடி வரும் புதியவர்களை இன்முகத்துடன் வரவேற்று இனிய மொழி கூறி உபசரித்து உணவளிக்கும் உயரிய பண்பான விருந்தோம்பல் எனும் பண்பை தோற்றுவித்தனர். விருந்தோம்பலின் சிறப்பை உணர்ந்துதான் உலக பொதுமறை தந்த வள்ளுவ விருந்தகை 133 அதிகாரங்களில் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தையும் படைத்து காட்டியுள்ளார். இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்னும் குரல் விருந்தினரை போற்றுவதற்காக செல்வத்தை சேர்த்து அதனை பகிர்ந்து வாழ்வதுதான் இல்லற வாழ்வின் சிறப்பாகும் என்கிறார். அத்தகைய சிறப்புடைய விருந்தோம்பலுக்கு என்றே அறங்களை வகுத்ததிலிருந்து விருந்தினரை பேணுதல் தமிழரின் உயிரினும் மேலான கடமையாக எண்ணி வாழ்ந்ததை தெளிவுபடுத்துகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற வரிகளுக்கு இணங்க வறியவர்களுக்கு உதவுவதே உண்மையான ஈகை என்று கருதினர் தமிழர். விருந்தோம்புகிற பண்பு நிலவும் சமூகத்தில் பசியும் பட்டினியும் இருக்காது என்றும் அந்த சமூகத்தில் மனிதர்கள் பாதுகாப்புடன் இருப்பார்கள் என்றும் இலக்கியங்களால் அறிய முடிகிறது. விருந்தோம்பல் செய்யும் முறையையும் கூட தமிழர்கள் தெளிவுபடுத்துகின்றனர். நம்மை வாடி வரும் விருந்தினருக்கு நம்மிடம் உள்ளது என்ன உணவாக இருந்தாலும் அதனை இன்முகத்தோடு கொடுக்க வேண்டும் எதுவே உண்மையான விருந்தோம்பலாகும் என்கிறார். அதை விடுத்து மனம் வெறுத்து கடுகடுத்த முகத்தோடு கொடுத்தால் பெரும் பாவமும் பழியும் வந்து சேரும் என்பதை மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து என்றும் தெய்வ நூலிலும் தன்னை நாடி வருபவருக்கு உள்ள மகிழ்வோடு வரவேற்று உப்பில்லாத கூளை கொடுத்தாலும் அது உண்பவருக்கு அமுதம் போல் இருக்கும், அப்படி செய்யாமல் மா பழா வாழை என்னும் முக்கணிகளோடு பால் கலந்த அன்னத்தை கடுகடுத்த முகத்தோடு கொடுத்தாலும் அது பசி வந்தவரின் பசியை போக்காது மேலும் பசியை உண்டாக்கும் என்கின்றனர். இதையே ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமுதமாகும், பழமோடு பாலன்ன முகம் கருத்து ஈவாராயினும் பசியினோடு கடும்பசி ஆகுமென்றே என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது. அறமாக கருதப்படும் விருந்தோம்பலை மேற்கொள்ளவியலாத நிலையே வறுமை என்னும் துன்பமாக கருதினர். சிலப்பதிகாரத்தில் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்று கோவலனை பிரிந்த கண்ணகி விருந்து செய்ய முடியாத நிலையை பெற்றதற்கே அவள் வருந்தினாள். இராமாயணத்தில் விருந்து கண்டபோது எண்ணுருமோ வென்று விம்மும் என்ற வரிகள் மூலம் மனைவியை பிரிந்த ராமன் விருந்தோம்பும் தகுதி இழந்ததை எண்ணி சீதை வருந்துகிறாள். விருந்தோம்பலை கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் துணை கொண்டு மட்டுமே மேற்கொள்ளும் சூழல் இருந்தது என்பதனை இதன் மூலம் அறிய முடிகிறது. கற்பும் நல்ல ஒழுக்கமும் பெண்களுக்கே உரிய மென்மையும் எதையும் தாங்கும் பொறுமையும் மன நிறையும் கொண்டிருக்கும் தலைவி தன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை போற்றி பாதுகாத்தல் வேண்டும் என்பதே அவளின் பெரும்பண்பு என கருதப்படும் செய்தியை தொல்காப்பியம் வாயிலாக அறியலாம். ஏனெனில் சங்ககால மகளிர் நள்ளிரவில் விருந்தினர் வந்தாலும் முகம் திரிந்து நோக்காது அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று உணவளிப்பார்கள். அத்தகைய இயல்பை உடைய தலைவி தலைவன் பார்த்தமையிடம் சென்று திரும்பியதால் உடல் கொள்கிறாள். அச்சூழலை எதிர்கொள்ள தலைவன் விருந்தினரை வீட்டிற்கு அழைத்து வருகிறான். தலைவி கணவனிடம் கொண்ட கோபத்தை வெளிப்படுத்தாமல் விருந்து புறந்தெடுத்தல் என்னும் இல்லற கடமையை முன்னிறுத்தி விருந்தினரை வரவேற்று உணவு சமைத்து விருந்தோம்புகிறாள். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய நுட்பம் என்னவென்றால் விருந்தினர் தலைவன் தலைவியின் ஊடலை மறக்க செய்கின்றனர். மேலும் குடும்ப உறவை மீட்டெடுக்கும் ஒரு சமூக கருவியாகவும் அவர்களின் இயல்பான இல்லற செயல்பாட்டிற்கு வழிவகுக்கும் ஒரு வாயிலாகவும் விளங்குகிறார்கள். உணவு ஊடலை

அகற்றல், களவு, கற்பு, ஒழுக்கத்தில் வினை முடித்து மீறல், செலவழுங்குதல் என பல நிலைகளில் விருந்தோம்பல் நிகழ்வதை அகப்புற இலக்கியங்கள் எடுத்துரைத்துள்ளன. ஆயினும் முன்னர் தொல்காப்பியர் கூறியதைப் போன்றே ஆற்றுப்படை இலக்கியங்கள் உணர்த்தும் விருந்தோம்பல் அறியாதோர் அல்லது புதியோரை போற்றுதல் என்னும் பண்பையே புலப்படுத்துகின்றது. வறியவர் வளம் பெற வேண்டி வழிபடுத்தும் பண்பையே ஆற்றுப்படை முன்னிறுத்துகிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என பொதுநிலை நோக்கினேயே வழிமொழிகிறது. தமிழரின் விருந்தோம்பல் என்பது உணவு வழங்குதல் என்ற தமிழரின் இல்லற பண்பின் எல்லைக்குள் மட்டும் அமையாது, அன்பு, ஈகை, அறம், மனிதநேயம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடாக அமைகிறது. ஆற்றுப்படை நூல்களில் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த சோழ நாட்டு அரசனாகிய கரிகால் பெருவளத்தானின் கொடை சிறப்பு விருந்தோம்பல் பற்றிய பெருமைகளை பேசுவதே பொருணராற்றுப்படையாகும். திருவிழாவுக்கு சென்று ஊர் திரும்பிய பொருணனை ஒருவன் உங்கள் அறியாமை காரணமாக வழி அறியாது, பிறப்பக்கம் செல்லாது, நான் வந்த வழியில் எதிரே வந்தது நீங்கள் செய்த தவப்பையன் என்று கூறி கரிகார் பெருவளத்தானின் பெருமையை கூறும் விதமாக விருந்தோம்பலின் சிறப்பு கூறப்படுகிறது. ஒருவருக்கு சிலவற்றை கொடுப்பதைக் காட்டிலும் அணுகும் முறையும் நடந்து கொள்ளும் விதமும் அவர்களை பற்றிய எண்ணத்தை மனதில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். முன்பே நட்பு கொண்டவர்களைப் போல் எங்களை பார்த்து விருந்தோம்பலுக்கு தக நாங்கள் விரும்பியதை அவன் பேசி எங்களை ஆர்வத்தோடு பார்த்து தன் அருகில் இருத்தி கொண்ட செய்தியையும், தாங்கள் கட்டியிருந்த ஆடை வேர்வையால் நனைந்து கிழிசலை தைத்திருந்த இடங்கள் தெரிய ஈரும் பேனும் சேர்ந்து மிகவும் அழுக்காக இருந்ததும், அதை உடனே நீக்கிவிட்டு பாம்பின் தோல் போன்ற மென்மையான பார்த்தால் இலை தெரியாத பூத்தருளையுடைய அழகான ஆடையை எங்களுக்கு தந்து பொற்களங்களில் தேரலை பலமுறை ஊற்றி கொடுப்பதன் வாயிலாக கரிகாலன் பொருணனை அணுகிய விதம் தெரிகிறது. அந்த தேரலை உண்டதால் ஏற்பட்ட மயக்கமும் நடுக்கமும் தவிர வேறு மனது துன்பம் எங்களுக்கு இல்லாதிருந்தது என்று கூறுகிறான். காலம் அறிந்து உணவு கொடுப்பான், அருகம்புளை பிரித்து கயிறாக்கிய பழுதை தின்று கொடுத்த செம்பரியாட்டுக்கிடாவின் இறைச்சியை கொடுப்பான், அத்துடன் செம்பரிக்கிடாவின் தொடை இறைச்சியை சுட்டு அச்சூட்டோடு இறைச்சியையும் சுடசுட கொடுப்பான். சூடு பொறுக்காமல் இடப்பக்கமும் வலப்பக்கமும் வாயில் மாற்றி மாற்றி சூட்டை குறைத்து கொண்டோம். இவ்விறைச்சி உணவு உங்களுக்கு வேண்டாம் என்ற நிலை ஏற்படும் போது சுவையான இனிமையான பல வகைகளான பணியாரங்களை கொடுப்பான், வற்புறுத்தி உண்க உண்க என ஊட்டினான். பின்பு செறிவு அமைந்த மத்தளத்தை இயக்கி சிறந்த யாழையும் இயக்கி விரலியரை இசைப்பாட செய்து ஆட செய்து கள்ளும் தந்து எங்களை மகிழ்வித்தான். இவ்வாறு பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் அரிசி உணவு உண்க என்று கூறி பலமான அரிசியால் சமைத்த விரல் போன்ற நிமிர்ந்த சோற்றையும் நன்கு பொறிக்கப்பட்ட பொறிக்கறியையும் தந்து உண்ணச் செய்தான். கழுத்து வரை உண்டோம். இவ்வாறு இறைச்சி பணியாரங்கள் அரிசி சோறு என மாறி மாறி உண்டு பற்களெல்லாம் கொள்ளையை உழுத கலப்பையின் கொழுவை போன்று மழுங்கியே விட்டன. இவ்வாறு பல வகை உணவுகளை உண்டு வெறுப்படைந்த நாங்கள் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு செல்ல அனுமதி தர வேண்டுகிறோம் என்று கேட்க, என்னை விட்டு விரைவாக அகன்று ஊர் செல்லக்கூடாது என்று சினந்தவன் போன்று குடிபோலும் அடிகளை உடைய யானை கன்றுகளையும் பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் பல வகை பரிசில் பொருட்களையும் கொள்க என தந்தான். நாங்கள் எங்கள் குறைகள் நீங்கும் அளவில் வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு வறுமை தீர வந்து சேர்ந்தோம் என்றுதான் பெற்ற பரிசீலனையும் விருந்தோம்பலையும் பொருணன் ஒருவன் கூறுகிறான். கரிகால் பெருவளத்தானின் பார்வை கன்றை பெற்ற பசுவை போன்ற தாய்மையுடையது. நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு அனைத்தையும் தருவான். பொன்களத்தில் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் உணவையும் சுவையான கல் தெளிவையும் தினந்தோறும் தந்து கொண்டே இருப்பான். பால் புரை புறவி நான்கு உடன் பூட்டி காலின் ஏழடி பின் சென்று கோளின் தாறு களைந்து ஏறு என்று ஏற்றி வீறு பெரு பேரியால் முறையொளி கழிப்பி நீர்வாய தன்பனை தழியி தளரா இருக்கை என்பதற்கு நீங்கள் செல்லும்போது யானை கொம்பால் செய்த தாமரை மொட்டையுடைய பெரிய தேரில் பால் போன்ற வெண்மையான நான்கு குதிரைகளை பூட்டி உங்களை அனுப்புவான். அவ்வாறு செல்லுகையில் குதிரைகளை செலுத்துவதற்குரிய சாட்டை கம்பில் இருக்கும் குத்து ஆணியை நீக்கி உழவர்களிடம் கொடுத்து அனுப்புவான். தேரின் பின் ஏழு அடி நடந்து வந்து உங்களை வழி அனுப்புவான். தார் குச்சியில் உள்ள ஆணியை குத்தி விரட்டினால் குதிரைகள் மிக விரைவாக செல்லும். அதனை அடக்கும் ஆற்றல் புலவருக்கு இருக்காது. அதனால்தான் தார் குச்சியில் உள்ள ஆணியை நீக்கி வணி அனுப்புகிறான். அந்த அளவிற்கு உங்களை மதிப்பான். இதன் மூலமாக கரிகால பெருவளத்தானின் பண்பினை ஆழமாக கூறுகிறார் முடத்தாம கண்ணியர். இத்தகைய செல்வ செழிப்போடு விளங்கும் சோழ நாட்டை ஆட்சி புரிந்த கரிகால பெருவளத்தானின் விருந்தோம்பல் பண்பையும் கொடைதிறத்தையும் கூறும் விதமாக பல செய்திகள் பொருளாற்றுப்படையில் காணப்படுகிறது. அடுத்ததாக ஓய்மா நாட்டு நல்லிய கொடனை சிறப்பிக்கும் விதமாக அமைந்ததே சிறுபானாற்றுப்படை. வேனில் காலத்தில் காட்டாறு வெள்ளம் ஓடி தீர்ந்த பாலை நில பெருவழியில் சிறிய யாழையுடைய பாணனை தன் சுற்றத்தாருடன் பரிசில் பெற செல்கிறான். அப்போது பரிசில் பெற்று வருகின்ற பாணன் பரிசில் பெற செல்கின்றவனிடம் செய்திகளை சொல்லி வழிபடுத்துகிறான். அதாவது சேரநாட்டு தலைநகரான வஞ்சி நகரும்

பாண்டிய நாட்டு தலைநகரான மதுரையும் சோழ நாட்டின் தலைநகராகிய உரந்தையும் வற்றிய நிலையில் இருக்கிறது என்று மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளும் கடையெழு வள்ளல்களாகிய பேகன், பாரி, மலையமான், திருமுடிக்காரி, ஆயண்டிரன், அதியமான், நல்லி, வள்ளில் ஓரி ஆகியோரை பற்றிய செய்திகள் ஓரிடத்தில் காணப்படும் சிறப்பு வாய்ந்த நூலாக கருதப்படுகிறது. சிறப்புடைய அரசர்கள் அனைவரும் வறுமையில் இருப்பதால் நீங்கள் நல்லிய குடனை நோக்கி செல்லுங்கள் என்று அந்நாட்டின் விருந்தோம்பல் பற்றிய செய்திகளையும் கொடை பற்றிய செய்திகளையும் கூறும் விதமாக அமைகிறது இந்நூல். ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்கு திரை கொணர்ந்த விரைமர விறகின் கரும்புகை சென்னி மாட்டி பெருந்தோல் மதி ஏக்கருவும் மாசு அறு திருமுகத்து குதிவேல் நோக்கின் நுழை

நெய்தல் நிலத்தின் நீண்ட வழியில் குளிர்ச்சியான குளங்களுடைய ஏர்பட்டினத்திற்கு சென்றால் ஒட்டகங்கள் உறக்கத்தில் கிடத்தலை போன்று அடித்து தள்ள பெற்ற அகில் விறகு குவியல்கள் காணப்படும். அதனை கொண்டு தீமூட்டி கரும்புகையோடு சென்னி பறக்க காய்ச்சிய களிப்பை தருகின்ற தேரல் தெளிவை தயாரிக்க மதியும் மயங்கும் முகத்தினை உடைய நுழைமகள் அத்தேரலை உங்களுக்கு தருவாள். மேலும் உலர்ந்த குழல் மீன் குழம்பையும் சூட்டோடு மனைதோறும் பெருகுவீர்கள் நீங்கள். பின்பு செழுமையான காந்தல் குலைகள் கைவிரல்கள் போல் பூத்துக்குழுங்கும் முல்லை நிலத்தை நோக்கி சென்றால் அங்கு எயின் குழப்பின் சமைத்த இனிய தித்திப்பான புலிகறியிட்ட சுடுசோற்றை ஆமான் சூட்டிறைச்சியோடு நும் பசியார தருவாள். பொன் போன்று நிறமுடைய வாயினையும் நீல மணி போன்ற நிறத்தினுடைய சிச்சிலி பறவை தனக்கு வாய்ப்பு ஏற்படும் பொழுது கயல் மீனை கவ்வி செல்கிறது. அவ்வாறு செல்லுகையில் தண்ணீரில் இருக்கும் தாமரை இலையை தம் கூர்மையான இகங்களால் வடுபடுத்தி விடுகிறது. அத்தகைய தாமரை மலரில் இருக்கும் தேனை உண்ண சிவந்த கண்களை உடைய ஆண் வண்டுகள் இருக்கும் மருத நிலத்தை சேர்ந்தது ஆமூர். அங்கிருக்கும் உழவரின் தங்கை ஒருத்தி தன் பிள்ளைகளை கொண்டு நம் போன்றோரை தடுத்து வீட்டிற்கு அழைத்து கரிய வைரம் பாய்ந்த உலகை குத்திய அரிசியால் அமைந்த வெண் சோற்றையும் பிளவுபட்ட நண்டு எனப்படும் பீர்க்கங்காயையும் கரியுடன் கலந்து தருவாள். அதை நீங்கள் பெறுவீர்கள். இவ்வளவு வளமை வாய்ந்த நல்லியகோடனின் அரண்மனையானது பொருணருக்கு ஆயினும் அறிவுடையோருக்கு ஆயினும் அரிய மறைகளை கற்றுணர்ந்த நாவினை உடைய அந்தனருக்காயினும் அடையாது திறந்தே இருக்கும் கதவுகளை உடையது. அவனுடைய அரண்மனைக்கு சென்றால் குற்றமற்ற மூங்கிலை உரித்தார் போன்ற மென்மையான தூய்மையான ஆடையை முதலில் உடுக்க செய்வான். பின்பு பாண்பு சிறந்து எழுந்தது போன்ற எழுச்சியை தரும் கல்லை தருவான். காண்டிபவனத்தை எரித்த அம்பையுடைய அம்புரா தூணையும் பூத்தொழில் விரித்த கச்சையும் அணிந்த அர்ஜுனரது முன்னோன் ஆகிய பீமசேனன் எழுதிய உண்மையான சமையல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் அதனின்று வலுவாமல் செய்த பல்வேறு உணவு வகைகளை உண்ணச் சொல்வான். சூரியனையே இகழ செய்யும் தோற்றத்தை உடைய போன் களத்தில் நீர் விரும்பும் உணவை குறையாது விருப்பமுடன் நின்று தானே ஊற்றுவான். அதன் பின்பு வெற்றி பெற்று படைத்தலைவர் தந்த மிகுதியான கொடை செல்வத்தோடு சாதிலிங்கம் வலித்த போர்வையினையும் தச்சர் கொள்ளர் தொழில் முற்று பெற்ற பின்னர் எதிர்பார்த்து நல்ல ஓட்டமுள்ள தேரோடு குதிரையை வேகத்தை பின்னடைய செய்யும் வனப்பும் வலிமையும் உடைய ஒளியுடையதாகிய முகத்தினை கொண்ட வெள்ளை காளைகளையும் அதை செலுத்தும் பாங்கனோடு யானை குதிரை அணிகலன்களுடன் தந்து வெல்கவென வழி அனுப்புவான் என்ற செய்தி சிறுபான்மையாற்று படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் வழி நல்லிய கோடனின் சிறப்பும் விருந்தோம்பல் பண்பும் புலப்படும். உணவை தான் மட்டும் உண்ணாது அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணும் உயரிய பழக்கமான விருந்தோம்பலை மலைபடுக்கலாம் எனும் கூத்தராற்று படையில் பரிசில் பெற விரும்பும் கூத்தன் நன்னனுடைய மலைநாட்டிற்கு செல்கின்ற வழியில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அழகுற இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் ஐவகை இலக்கியங்களில் கிடைக்கப்பெறும் உணவுகள் குறித்த செய்திகள் இடம்பெறுகின்றன. குறிஞ்சி நில மக்களை காணவர்கள் என்பர். அம்மக்கள் நன்னன் நாட்டிற்கு செல்லும் வழியில் சிறுகுடி என்னும் ஊரில் வாழ்கின்றனர். அங்கு சென்றவர்களுக்கு கிடைக்கும் உணவாக தேனினர், கிழங்கினர், ஊனார், வட்டியர், சிறுகட்பன்றி, பழுதுளி போக்கி என்று காணவர்களின் சிறுகுடியில் தேன் மற்றும் கிழங்குகளையும் சிறு கண்ணையுடைய பன்றியின் பழுதுடைய தசைகளை நீக்கியும் உண்ண கொடுப்பர். பின் அதனை அடுத்த சிறிய ஊர்களை அடைந்தால் அங்கு நெய் ஊற்றி சமைத்த தசை பொரியல்களையும் திணை சோற்றையும் தருவார்கள். நீங்கள் அதனை உங்கள் சுற்றத்தாரோடு உண்ணலாம். அது மட்டுமன்றி புறமகள் சமைத்த புளிமோர் குழம்பு, பலாவிதையின் மாவு, மூங்கிலரிசி சோறு, நன்னனுடைய வளமிகுந்த மலைநாட்டில் உடும்பின் தசையோடு கொளுத்த இறைச்சி, தேனால் செய்யப்பட்ட கல்லின் தெளிவு முதலிய உணவினையும் வழங்குவார்கள். அங்கு கிடைக்கும் சந்தனம், அகில், மணி முதலிய பொருட்களை அவர்கள் மனைதோறும் பெருகுவதால் நன்னனிடம் பரிசு பெற மறக்கவும் நேரிடும் என்கிறார். இதன் மூலம் குறிஞ்சி நில மக்களின் விருந்தோம்பல் பண்பை அறிய முடிகிறது. தலை இரும்பு கதலும் நாறு கோடி புறவின் வேறுபுலம் படர்ந்த ஏருடை இனத்த வளையான் தீம்பல் மிளைசூல் கோவலர் என அதற்கு அடுத்ததாக வரும் முல்லை நிலத்தில் இலைப்பாறை செல்லலாம். இடையில் இடையர் கொண்டு வந்து தரும் இனிய பாலை உண்டு மகிழலாம். ரா காலத்தில் செல்வாராயினும் பல வகை அரிசியுடன் ஆட்டிறைச்சியும் சேர்த்து சோற்றையும் பாலையும் பெருகுவீர்கள். இடையில் நாடு காக்கும் வேடர்களை காண்பீர்கள். நன்னன் பார் செல்கிறோம் என்று கூறினால் அவர்கள் தசைகளையும் கிழங்குகளையும் கொடுத்து உங்களை வற்புறுத்தி உண்ண செய்து உங்களை பாதுகாப்பார்கள். குடிசைகளில் மக்கள் புளி சேர்த்த உணவை உங்களுக்கு கொடுப்பர். திணை மாவும் நெய்யும் கலந்து கொடுப்பர். இனிய உணவை உண்டு இரவில் தீ மூட்டி குளிர்காய்ந்து உறங்கலாம். பிறகு காலை எழுந்து நன்னனின் மருத நில நாட்டை அடைவீர்கள். பொழில்களும் சேரிகளும் ஊர்களும் உடைய பகுதியது. ஒரு நாள் செல்லலம், இரு நாள் செல்லலம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்று விரும்பினன் என்ற வரிகளுக்கு இணங்க நீங்கள் அங்கே ஒரு நாள் தங்கினும் பல நாள் தங்கினும் நீங்கள் விரும்பும் உணவு அங்கே கிடைக்கும்.

வாளை மீனோடு கலந்து இறைச்சியையும் மருதநிலத்தில் பெறலாம். மேலும் மருதநில உணவாகிய வெண் சோற்றினையும் விருந்தினருக்கு அளிப்பார்கள். வயல்களில் விளைந்த நெல்லையும் முட்கள் களைந்த வரால் முதலிய மீன் வகைகளையும் உண்ணும் பழக்கம் உடையவர்களாக மருதநில மக்கள் இருந்துள்ளமையை இப்பாடலின் வழி அறிய முடிகிறது. உண்டு மகிழ்ந்து நல் யாழ் கொண்டு மருத பண்ணி சேர்த்து இழைப்பாருங்கள். அதனை எடுத்து நன்னன் மூதூர் சீமையில் இல்லை, அருகிலேயே உள்ளது. அங்கு சென்றால் இலை தெரியாத உயர்ந்த ஆடைகளை நீங்கள் உடுக்குமாறு கொடுப்பான். வெண்ணெல்லும் இறைச்சியும் கலந்த சுவையான உணவை நீங்கள் பெறுகுவீர். பல நாள் நீங்கள் தங்கினாலும் முதல் நாள் காட்டிய விருப்பு போலவே எல்லா நாட்களிலும் அவன் அன்போடு இருப்பான். நாங்கள் ஊர் திரும்ப வேண்டும் என்று மெல்ல நீங்கள் கூறினால் உடனே உங்கள் தலைவனுக்கு பொன் தாமரையை அணிவிப்பான். இவை போக விரைந்து செல்லும் தேர்கள், யானைகள், பசுக்கூட்டங்கள், குதிரைகள் முதலியவற்றை அன்போடு அளிப்பான். நவிரமலையின் உச்சியிலிருந்து வரும் அருவி போன்று பரிசுகளை வழங்குவான் என்று நன்னனின் சிறப்பும் அவனுடைய நாட்டு வளத்தை பற்றிய செய்திகளையும் எடுத்துரைத்துள்ளது. தன்னிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழ்தல் தமிழரின் உயரிய பண்பாக இருந்தது. அந்த பகிர்வின் முதன்மை வடிவமாக விருந்தோம்பல் திகழ்ந்தது. தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் உழைத்து பகிர்ந்து வாழும் சமூக பண்பு எடுத்துக்காட்டும் விதமாக விருந்தோம்பலின் அடிப்படை மனப்பான்மை அமைந்துள்ளது என்பதற்கு ஒரு சிறந்த இலக்கிய சான்றாக தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடல் கருதப்படுகிறது. உண்ணும் காலத்து புதியோர் வந்தால் பகுத்துண்ண வேண்டும் என்றார் மரக்குடவர். சங்க தமிழர் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படும் நவீன வாழ்க்கையில் காதல், வீரம், நட்பு, விருந்தோம்பல் போன்ற பிணைப்புகள் மிகவும் முக்கியமானவை. எனினும் சக மனிதர்களை நேசிக்க பண்பு இன்று அருகியுள்ளது. முன்பின் அறியாது வீட்டிற்கு வருவோரை உபசரித்தல் தமிழர் பண்பாட்டில் சிறந்தது என்றாலும் இன்று விருந்தோம்பலை கொண்டாடும் போக்கு தமிழ் சமூகத்தில் நிலவுகிறதா என்ற கேள்வி காணப்படுகிறது. விருந்தோம்பலுக்கு பெரிய அளவில் பணம் தேவையில்லை, பெருந்தன்மையான மனம்தான் தேவை என்பதனை சங்க இலக்கியங்களான பத்து பாட்டு நூல்கள் எடுத்தியம்புகின்றன.

இலக்கிய உள்ள நிகழ்ச்சியில் இதுவரை ஆற்றுப்படை நூல்களில் விருந்தோம்பல் பேருரை வழங்கினார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ சிந்தி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அற்புதமான இனிமையான இரவு நேரத்தில் உங்களோடு பேசுவதில் எனக்கும் மகிழ்ச்சி. நேர்களே, இது நேர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் வாசிக்கும் கேட்டு மகிழும் இனிய நேரமாக காற்றில் விரியும் கடித மலர்கள். உங்களுக்கு கடிதங்களை வாசிக்க காத்திருப்பது நான் அன்பு அறிவிப்பாளன் முத்துசெல்வம். கடிதங்களை எழுதுவோம், எழுதி வானொலிக்கு அனுப்புவோம், பாடல்களை கேட்டு ரசிப்போம். நேர்களே, ஆம், நீங்களும் கடிதங்களை எழுதுங்கள் நமது வானொலிக்கு. அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சுக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நமது வானொலியில் அன்றாடம் தினந்தோறும் வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்களை, இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி இருந்திருக்கலாம், இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்படி ஒரு மாற்றம் செஞ்சுருக்கலாம், இந்த நிகழ்ச்சி அற்புதமாக இருந்துச்சு, என்னை மெய்மறக்க செய்தது, அந்த மாதிரி விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அதே நேரத்தில் இந்த 9 மணி வாக்கில் ஒரு அழகான பாடல் வானொலிக்கு அருகே அமர்ந்து கேட்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னாலும் எழுதி அனுப்பலாம். விருப்ப பாடலுக்கான கடிதத்தை தனியாகவும் விமர்சனத்திற்கான கடிதத்தை தனியாகவும் எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேர்களே, ஒருவருக்கு கடிதத்தை எழுதி அனுப்பி அது உங்கள் பெயரோடு சேர்த்து வானொலியில் வாசிக்கப்பட்டு அந்த பாடலும் இசைக்கப்படுகின்றது என்பது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான பக்கம் தானே. அந்த வகையில் நமக்கு பல அன்பர்கள் நேயர்கள் கடிதங்களை எழுதி அனுப்பியிருக்காங்க, அதை ஒவ்வொன்றாக வாசிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம். யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் சேர்ந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. வண்ண வண்ண நிற பேனாக்களில் அழகாக எழுதி அனுப்பியிருக்காங்க. காற்றில் புரியும் கடித மலர்கள், மதுரை. அடுத்த வீட்டு பெண் திரைப்படம்.

நேரம் இரவு 9:07 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேயர்களே, நிலவொளியின் வெளிச்சத்தில் வானொலிக்கு அருகே அமர்ந்து செவிதனில் கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரையில் காற்றில் விரியும் கடிதமலர்கள். இந்த அற்புதமான வேளையில் ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம், நேயரின் விருப்ப பாடலாக கடிதத்தின் வழியாக. அதே மாதிரி மற்றும் ஒரு பாடல் அவளோடு காத்திருக்கின்றது இந்த கடிதங்களில். இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிய அந்த அன்பு நேயர் காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள். அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டிருக்காங்க. இதோ கேட்டுட்டு வந்துடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு.

27/8/2026 அன்று என் விருப்பம் நிகழ்ச்சிக்காக ஒரு விமர்சன கடிதம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, நேர்களை நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது காற்றல் வரியம் கடித மலர்கள். அடுத்ததாக நான் வாசிக்க இருப்பது ஒரு விமர்சன கடிதம். யார் இங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நலமே நிறைக ஆச்சரியக்குறி, குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவர்கள் வண்ண வண்ண பேனாக்களில் மிகவும் அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார். மாட்சிமை மதுரை ஆகாஷ்வாணி பண்பலை வானொலி நிலையத்திற்கு வணக்கம். நலம் நாடுவதும் அத்தே ஆச்சரியக்குறி. கடந்த 27/8/2026 முற்பகல் 10:05 ஒளிபரப்பான என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டேன். ஐம்பெரும் இயற்கை, அதாவது நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு ஆகிய சக்திகளில் நம் மனதை மிகவும் ஈர்ப்பது நீர். அதன் ஆதாரமான ஏரிகள், சிற்றோடைகள், குளம், குட்டை, கடல் போன்றவை. அவைகளில் ஏரிகள் தினத்தை சிறப்பிக்கும் வண்ணம் யாம் அறிந்திடாத பல்வேறு தகவல்களை எடுத்து கூறி அதற்கேற்ற தன் விருப்ப பாடல்களை அமைத்து அனைவரையும் கவரும் வண்ணம் அருமை. நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிச் சென்ற அன்பின் அறிவிப்பாளர் செண்பகவள்ளி அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் நன்றியும். என்று பாராட்டி எழுதி அனுப்பியிருக்கிறார். கடிதம் எழுதி அனுப்பிய அந்த நேருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அதே நேர் ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம். மாட்சிமை மதுரை வானொலி நிலையத்திற்கு வணக்கம். படம் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க கவி வாலி அவர்கள், இசை எம்சலேகா அவர்கள். இதோ பாடல் கேட்ட அந்த நேருக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும்

காற்றில் வரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். அடுத்ததாக மற்றும் ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம் நான் வாசிக்க காத்திருக்கின்றேன். ஆவலோடு நேர்களே எழுதி அனுப்பிய அந்த அன்பர் பி எஸ் ஜனார்தனன் அவர்கள் திருநகரிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கு வணக்கம். காற்றில் பிரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இப்பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். படம் இது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு படத்திலிருந்து கேஜேஎஸ் தாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலாக இளையராஜா இசையில் ஒரு பாடல் கேட்டிருக்கார். கேட்டு எழுதி அனுப்பிய அந்த நேருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இதோ பாடல் காற்றலைகளில்.

0: நாள்தோறும் நமது காலை பொழுதை ஆகாஷ்வாணியோடு தொடங்குவோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களே, நமது காலை நிகழ்ச்சிகள் நாளை காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க தகவல்கள் வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். நேர்களே, நாள்தோறும் காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வாழ்க்கை தத்துவங்கள் நிறைந்த பயனுள்ள நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவியல் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, விவசாய பெருமக்களுக்கு பிரத்யேக தகவல்கள். காலை பொழுதை ஆகாஷ்வாணியோடு இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு துவங்குவோம்.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமரபு சரியாக 9:26:37. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது நேயர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் கேட்டு ரசிக்கும் இனிய இரவு தருணமாக காற்றில் பிரியும் கடித மலர்கள். நேர்களை, நீங்களும் நமது வானொலிக்கு கடிதங்களை எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்புங்கள். உடனே ஒரு காகிதத்தை எடுங்க, எழுதுங்க, எங்களுக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், காற்றில் பிரியும் கடித மலர்கள் பகுதி, சின்ன சொக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நமது வானொலியில் தினந்தோறும் வளம் பெறும் நிகழ்ச்சிகளில் உங்களது விமர்சனங்கள், அதே நேரத்தில் இந்த இனிமையான பொழுதில் இப்படி ஒரு பாடல் கேட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு உங்களுக்கு தோன்றும் அந்த பாடலையும் எழுதி அனுப்பலாம். விமர்சனத்திற்கான கடிதத்தை தனியாகவும், விருப்ப பாடலுக்கான கடிதத்தை தனியாகவும் எழுதி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நான் ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதத்தை வாசிக்க காத்திருக்கின்றேன். அழகான வண்ண வண்ண பேனாக்களில் எழுதி அனுப்பியிருக்கிறார் இந்த அன்பு நேயர். ராமேஸ்வரத்திலிருந்து எம் ரம்ஜான் அவர்கள் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த இனிய இரவு நேரத்திற்கு ஏற்ற பாடலாக கடிதம் எழுதிய அந்த அன்பு நேயருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இதோ பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம்.

நேரம் இரவு 9:32 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக நான் வாசிக்க இருப்பது ஒரு விமர்சன கடிதம். ஆலம்பட்டி ராமர் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார். என் இனிய எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வணக்கம். பல முயற்சிகளையும் சில முடிவுகளையும் தெளிவாக தெரிய வைப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

அதனை கேட்பதனால் மட்டுமே அப்படின்னு பாராட்டி எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் என் இனிய எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்காமல் விடுவதில்லை. அந்த வகையில் 28/8/2026 அன்று காலை 6 மணிக்கு ஒளிபரப்பான வீட்டு விலங்குகள் பராமரிப்பு பாதுகாப்பு பற்றி கூறியது என் கண்ணில் கண்ணீர் வந்துவிட்டது. எஃப்எம்மில் கூறிய விதமும் மிக நேர்த்தியாக இருந்தது. வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உருக்கமாக எழுதி அனுப்பியிருக்கிறார். கடிதம் எழுதி அனுப்பிய அந்த நேயருக்கு நன்றிகள். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டு எழுதி அனுப்பியிருக்கும் நேயர் சௌத்ரி பிரகாஷ் அவர்கள் குன்றத்தூர்லேருந்து சென்னையிலிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. படம் விரும்புகிறேன் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை விரும்பி எழுதி அனுப்பியிருக்காங்க. இதோ காற்றலைகளில்

அடுத்ததாக ஒரு நேயர் விருப்ப பாடலுக்கான கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அவர்கள். நேர்கள் கேட்டு நின்றிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் ஒளிக்கிருக்கும் பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து நேரின் விருப்பமாக கடிதத்தின் வழியாக

0: நேர்களே, நீங்க உங்க நியூ இயர் ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, நமது வானொலியில் நாளை முற்பகல் 11:02 இருக்கு கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நாளைய தலைப்பு, உங்க நியூ இயர் ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? அதாவது புத்தாண்டு வருவதற்கு இன்னும் 3.5 மாதங்கள் இருக்கின்றன. கடந்த ஆண்டு, அதாவது 2025 முடிவில் 2026 இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருப்பீங்க இல்லையா, ரெசல்யூஷன். அதை வந்து நிறைவேற்றி விட்டீர்களா இந்த ஆண்டிற்கான தீர்மானங்களை அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான பக்கமாக நேர்களோட பேச காத்திருக்கிறாங்க. நாளை முற்பகல் 11:02 இருக்கு உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இந்த தலைப்பில் உங்களது தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிப்போடு, 25 30 170 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும்.
1: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
2: வசந்த காலம் தேடி வந்தது.
3: ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒரு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
1: உங்க எஸ் என் சுரேந்தர்
2: பேசுறேன்.
1: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 9:47 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம்.

பலகில் இது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக ஒரு விருப்ப பாடலுக்கான கடிதம். ஸ்ரீதேவி குமரன் அவர்கள் குமரன் காலனி மதுரை கைத்தறி நகர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். காற்றில் விரியும் கடித மலர்கள் படம் ரோஜா மலரே அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ பாடல் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிறைவாக ஒரு விமர்சன கடிதம் என் கையில் இருக்கு. மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். இப்பவும் எனக்கு மிகவும் பிடித்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கடந்த 15/8/2026 அன்று கேட்டு மகிழ்ந்தேன். இன்று 55 நிமிடங்களில் 12 பாடல்கள் தந்தது சிறப்பு, நன்றி. பாடல்கள் தேர்வு செய்த விதம் அருமை. பாடல்களை சிறப்பாக தேர்வு செய்து வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பல என்று பாராட்டி எழுதி அனுப்பியிருக்கிறார். கடிதம் எழுதி அனுப்பி அந்த அன்பருக்கு நன்றிகள். நேர்களே, காகிதம் எழுத்துக்களால் நிரப்பப்படும் போது கடிதமாக மட்டும் மாறுவதில்லை, ஒருவரது மன ஓட்டங்களையும் பதிவு செய்து விடுகிறது. என்னதான் நவீன கால தகவல் பரிமாற்றமாக செல்போனில் தொடுதிரையில் பேசி எழுதி டைப் செய்து அனுப்பினாலும் இந்த வெற்று காகிதத்தில் நினைத்து நினைத்து பேசி பார்த்து பேனா மூலம் சிரித்து கொண்டே ஒருவர் எழுதி அனுப்ப அதனை மற்றொருவர் வாசிப்பது வாழ்க்கையின் அழகியல் சூட்சமம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் மிகப்பெரிய சுவாரஸ்யம் அதை மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலி ரசிகர்கள் சேர்ந்து கேட்பது. ஆம் நேர்களே, இந்த இனிமையான தருணம் தான் காற்றில் விரியும் கடிதமலர்கள். இதில் நீங்களும் பங்கு பெறலாம். எப்படி? உடனே ஒரு பேப்பரை எடுங்க, எழுதுங்க, எங்களுக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு நமது வானொலியில் அன்றாடம் தினந்தோறும் வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்களையும் அதே நேரத்தில் இந்த ஒரு 9 மணி வாக்கில் ஒரு அழகான பாடல் கேட்கணும் போல் இருந்துச்சுன்னா அதையும் எழுதி அனுப்பலாம். விமர்சனத்திற்கான கடிதத்தை தனியாகவும் விருப்ப பாடலுக்கான கடிதங்களை தனியாகவும் எழுதி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடிதங்கள் எழுதுவோம், வானொலியோடு நட்பு கொள்வோம், எளிமையான காகிதத்தின் வழியாக. கடிதங்கள் எழுதி அனுப்பிய, எழுத காத்திருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நான் அறிவிப்பாளன் முத்துசெல்வம்.

0: Asian Games title they won in Hangzhou. The men's hockey team will also play for gold, with Malaysia awaiting India in the final. On the golf course, all eyes will be on Pranavi, who takes a 3-shot lead into the final round of the women's individual competition. There's a team medal in sight as well, with the Indian women currently second in the standings. There's more in archery to come as the focus shifts to individual recurve events. Wrestling returns with another 5 freestyle weight categories, while there are also medal opportunities across sailing and taekwondo, along with the concluding stages of women's rugby sevens. So, a day of history and gold medals for India comes to an end. But the Asian Games certainly aren't done yet. Tomorrow brings another huge day. We will bring you all of it right here on Akashvani. For now, from me Megha, editor Vishal Kumar and producer Shahnawaz Khan, it's a goodbye.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி நிலவரம் கேட்டோம்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:20.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பட்டுச்சிறகு வணக்கம் நேர்களே. இயற்கையை ரசிக்காத உள்ளம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பசுமையான அந்த புல்வெளியாக இருக்கட்டும், கத்தும் குயிலோசையாக இருக்கட்டும், சலசல என ஓடும் அந்த நதியின் நீர் வீழ்ச்சி என மனதை இதமாக்க உங்களுக்காக இன்றைய பட்டுச்சிறகு இயற்கையாக அமைய காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. விண்மீன்கள் தெம்மாங்கு பாட, உச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தூறல் மண்ணை அடைந்தவுடன் மண் வாசனையில் மனதை மயக்கிச் செல்கிறது.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோம். கவிஞர்களின் கற்பனைக்கு நல்ல தீனி இயற்கை. இயற்கையிடம் சரணடைந்தால் கவிதைக்கா பஞ்சம், 1000 கவிதைகள் கரை புரண்டு ஓடும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோம். பார்க்கும் திசையெல்லாம் பசுமையின் சாயல், வண்ண வண்ண பூக்கள் மனதை வருடி செல்லும், பறவைகளின் ரீங்காரம், அருவிகள் போடும் குத்தாட்டம், எத்தனை எத்தனை அழகு! இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள தனி மொழி வேண்டும்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோம். தினமும் எழும் சூரியனே, உன்னை யார் எழுப்புகிறார்கள்? துணையே இல்லாமல் நிலவு, யாருக்காக தினம் காத்திருக்கிறாய்? உனக்கு என்ன அவ்வளவு சோகம்? மழையாய் பொழிகிறாய். வானவில்லே, ஏழு வண்ணத்தில் யாருக்காக பாதை அமைக்கிறாய்? ஓ, எல்லாம் மனிதனுக்காகவா?

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கோம். இசை எப்படி மனிதனை தன்வசமாக்குமோ அதுபோல இயற்கையின் வரம் மிகப்பெரிய கொடை. இயற்கையில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் புரிந்து கொள்ள பல நாட்களாகும். ஆனால் அந்த இயற்கையை ரசிப்பது மட்டுமல்லாது இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அந்த இயற்கையின் பங்களிப்பை முழுவதுமாக விட்டு செல்வது நம்மோட கடமை. பாதுகாப்போம், பராமரிப்போம், இயற்கையை ரசிப்போம் சொல்லி தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை இயற்கை நமக்கு அளித்த கொடையாக பாடலாக கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறக. கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி, நன்றி நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ராமேஸ்வரம் பண்பிள்ளை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:30. இனி கேட்கலாம் நமது பண்பலையில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலையில் இன்னாலின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள், 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள், 6:55 பூந்தளிர் காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சென்னை காலடிப்பேட்டை கல்யாண் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. நாளை காலை 8:50 செய்பாலில் நின்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 9:02 ட்ரை டெம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, நாளை காலை 9:30 10:30 முற்பகல் 11:30 நண்பகல் 12:30 பிற்பகல் 1:30 2:30 3:30 மாலை 4:30 5:30 6:30 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் கேட்கலாம், 10:35 இருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு நியூ இயர் ரிசொல்யூஷன் அச்சீவ் பண்ணிட்டீங்களா. நாளை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:47 திரை இசை, 12 மணிக்கு செய்திச் சுருக்கம், 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சல், 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு. நாளை மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 4:02 வசந்தன் கோவலங்கும் ஆட்டக்கலம், 4:35 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:35 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 21, எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். நாளை 8:30 பட்டாம்பூச்சிகள், காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், 9 மணிக்கு காற்றல் விரியம் கடித மலர்கள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 10:20 பட்டுச்சிறகு. முன்னிரவு 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

103.3 இசையோடு என்றும் நீங்கள். இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை இரவோடு இணைந்து தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன் நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வலம்புற காத்திருக்கிறது 1961 வெளிவந்த பாசமலர் திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

வந்தால் வாழ்வு.

காலம் கடந்த காவிய கானங்களாய் இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புனர்ஜென்மம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது இதோ காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில். 11:13 14 ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பிராப்தம் திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில்.

11:17:54 முடிவே இல்லாமல் ஒழித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1957 வெளிவந்த வணங்காமுடி திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

இடைவிடாது இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இது தேனும் பாலும். பதினோரு மணி 22 நிமிடம் 5 நொடிகளில் ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் புகுந்த வீடு திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை.

இரவின் இசையாக இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 11:25:44. தேனும் போலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் அவள் ஒரு திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக.

என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருந்தா.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:30 மூன்று நொடிகள். ரசித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் சொந்தம் திரைப்படத்திற்காக.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியின் நொலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பாபு திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில் 11:34

இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:38. இது அடுத்த பாடலாக வல்லவன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

எட்டுத்துக்கும் இசை சாரலா இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேனும் பாலும். நேரம் சரியாக 11:42:12. ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலைகளில்

காற்றலைகளில் கவிதை படித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 11:46 54 ஒலிக்கும் பாடல் இதோ காற்றலைகளில் சித்ராங்கி திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

இசைச்சாரலா இசைத்து இதையும் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இது இரவோடு இசைப்பாடும் நிகழ்ச்சியாய் தேனும் பாலும். நேரம் சரியாக 11:55. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது இதோ பாடல், தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் தேனும் பாலும், நாளை முன்னிரவு 11:05. இனி நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:28. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

ஓஹோ அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

பெண்ணடகு போட்டி இன்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணடகு போட்டி இன்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் தின்னு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:01. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் செந்தில்தாஸ் குரலில், வாலியின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில், ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:07. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புலமைப்பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரலில் கோடை மழை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாதஸ்வரம், அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்களின் தவில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீரங்கம் மூளை வீட்டு ரங்கசுவாமி நட்டுவானம் இயற்றிய சலமேலே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாட்டங்குறிஞ்சி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:18. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சரசிஜ நாவல் தோசரி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாககாந்தாரி, தாளம் ரூபகம்.

நேரம் 4:25:53. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய ஸ்ரீ காந்திமதியம் என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹேமவதி, தாளம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின 11 நாள் பாரபவ வருடம் புரட்டாசி மாதம் 16 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: கல்வி இல்லாதவனின் அறிவு சில சமயம் சிறப்புடையதாக தோன்றினாலும் அறிவுடையவர்கள் அதை உண்மை அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறள் எண் 404 அதிகாரம் கல்லாமை.
1: கல்லாதான் ஒற்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார்.
0: கல்வி இல்லாதவனின் அறிவு சில சமயம் சிறப்புடையதாக தோன்றினாலும் அறிவுடையவர்கள் அதை உண்மை அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறள் எண் 404 அதிகாரம் கல்லாமை.
2: நேரம் சரியாக 4:55 3 நொடிகள். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேயர்கள் இனி கேட்க இருப்பது இன்று நமது வானொலிகளில் வலம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவிய மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் உப்பகை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை காலடிப்பேட்டை கல்யாண் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. இன்று காலை 8:50 செய்வாளின் இன்று தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை, 9:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 9:02 ட்ரைட் டெம்பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 9:30, 10:30 நண்பகல், 12:30 பிற்பகல், 1:30, 2:30, 3:30 மாலை, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நேரடி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் கேட்கலாம். இன்றைய நேயர் விருப்பமாக ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்களின் விருப்ப பாடல்கள் விளம்பர காத்திருக்கிறது. 10:35 இருபட பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, நியூ இயர் ரிசல்யூஷன் அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற தலைப்பில் இன்றைய கண்ணாடி மாளிகை வளம்பெற காத்திருக்கிறது. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:47 திரை இசை, நண்பகல், 12:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு. இன்று மாலை 4:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:35 பண்பலையின் ஆட்டக்களம் தொடரும், 5:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:35 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 21 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள், காரைக்குடி செட்டிநாட்டு பப்ளிக் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz

ஒளிபரப்பு நிறைவு பெறும். முன்னிரவு 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது வானொலியில் வலம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

நேரம் சரியாக 5:48. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 5:06. நேரில் இணைந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நேயர்களே.

எட்டுத்துக்கும் இசை சாரலா இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 5:13:04 நொடிகளில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

பழம் உதிரும் சோலைகளும் பார்க்க ஒரு சொர்க்கமடி பைங்கிழியாளே.

பாடுவதும் நாம் சுகமாய் வாழ்வதற்கே பைங்கிழியாளே. பாடுபட ஓடுவதும் பாறைகளில் வாடுவதும் நாம் சுகமாய்

கடிகாரம் காட்டும் நேரம் 5:19:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது பக்தி மாலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை. மீண்டும் மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான், அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய காலை வணக்கம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: செய்யக்கூடிய வேலைகளில் கவனமும் நிதானமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெற்றியாளர்கள் நாம தான் இருப்போங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

பாமகாமரை சரிகமகணபதி. சரிசரிசா நிறிபம சரிகமகணபதி.